எண்ணம் சீர்பெற்றிட, செயல்கள் யாவும் நேர்வழி கற்றிட, செவிவழி இறையருள் பெற்றிட, கற்றலையில் வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள்.

பக்தி பாக்களால் பரவசமூட்டி, பகலவனின் வருகைக்கு பாமாலை சூட்டி, இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து பிரதமர் திரு கெய் பாமர்லினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கு விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன்

நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: வணக்கம் நேர்களே. இறைவனை இனிசையால் துதிக்க கொடை பன்மலை நூற்பலி 5 மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1191.

0: தம்மால் விரும்பப்படுகிற கணவரால் விரும்பப் பெறும் சிறப்பு பெற்ற மகளிரே காம நுகர்வாகிய விதையில்லா கனியை பெற்றவர் ஆவர். குறள் எண் 1191 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி.
0: தம்மால் விரும்பப்படுகிற கணவரால் விரும்பப் பெறும் சிறப்பு பெற்ற மகளிரே காம நுகர்வாகிய விதையில்லா கனியை பெற்றவர் ஆவர். குறள் எண் 1191 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: கோடை பண்பலையின் 100.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா செக்ஸ் பரமத்தி வேலு துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா செக் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7:00 சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35

0: பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தருவார். 7:45 பிருத்வி விமன் சின்னர்வரின் இன்று அன்று காலை 8 மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசிக்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் வனமே வாழ்வு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்கள். காலை 10 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா, நண்பகல் 12 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் மகளிர் நேரம் இன்று ஆட்டநாயகி. 12:20 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். பிற்பகல் 1 காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரானர்சியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பகல் 2 டோல் தமாக்கா தூள். 3 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை கஜேந்திரன். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 1:40 பாட்டும் பதமும். மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். நான்கு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னாசிக்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 கதம்ப மலர்கள். 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 கொடை தின்றல். 10:00 நினைவீசுகம். தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிட இசையோடு இரவு சிறகு. இவை யாவும் கொடை பண்பலை 5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: தஞ்சை மாவட்டம் திருச்சேரியில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம் என்று

ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருச்சேரி. 5 நிலைகளை கொண்டது ராஜகோபுரம். இக்கோவிலின் 2 கோபுரம் 3 அடுக்குகளை கொண்டதாக அமையப்பட்டுள்ளது. பிரளய காலம் பிரம்மனுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் மண்ணால் ஒரு குடம் செய்து அதனுள் வேதங்களையும் ஆகமங்களையும் வைக்க முயன்றார். ஆனால் குடம் உடைந்து போயிற்று. இருப்பினும் முயற்சியை கைவிடாத பிரம்மன் மீண்டும் மீண்டும் மண்ணெடுத்து குடம் செய்தாலும் அது உடைந்து கொண்டேதான் இருந்தது. இதனால் பிரம்மன் விஷ்ணுவிடம் உதவி கேட்க மகாவிஷ்ணு இந்த திருச்சேரை தலத்திற்கு வந்து மண்ணெடுத்து பானை செய்து அதில் வேத ஆகமங்களை பாதுகாத்தாராம் என்கிறது தல வரலாறு. இந்த தலத்து மண் மிகவும் சத்து நிறைந்ததால் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சாரநாத பெருமாள் என்று பெயர். இத்தலமும் திருச்சாரம் என்று பெயர் பெற்றது. இதுவே காலப்போக்கில் மருவி திருச்சேரையானது. இந்த தலம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகே அமைந்துள்ளது.

0: என்று கூறப்படுகிறது. இங்கு காவிரி தாயாருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக விளங்குகிறது. அது ஏன் என்றால், ஒருமுறை கங்கை காவிரி ஆகிய இரு நதி தேவதைகளுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்று விவாதம் ஏற்பட, பிரம்ம தேவனிடம் காவிரியை முறையிட, பிரம்மனோ கங்கைதான் உயர்ந்தவள் என்று கூறி உடன் திருச்சீரை தலத்திற்கு சென்று சார புஷ்கரணியில் நீராடி மகாவிஷ்ணுவை நோக்கி தவமிருந்தால் கங்கையை விட உயர்ந்த மதிப்பு கிடைக்கும் என்று கூறி சென்றார். அதன்படியே காவிரி தாயாரும் தவம் செய்து தவத்தின் பலனாக மகாவிஷ்ணுவை குழந்தையாக காவிரி தாயின் மடியில் தோன்றினாராம். குழந்தை வடிவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணுவே என உணர்ந்த காவிரி தாய்க்கு உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து வைகுண்டத்தில் இருக்கும் காட்சியில் எழுந்தருளினார். காவிரி தாய் கண்ணனை மடியில் அணைத்த திருக்கோலத்தில் இருக்கும் திருக்கோவில் சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அரச மரத்தடியில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடப்பகுதியில் காவிரி தாயார் எழுந்தருளி காட்சி தருகிறார். சாரநாயகி தாயாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. தாயார் அமர்ந்த கோலத்திலேயே காட்சி தருகிறார். கோவிலுக்கு எதிரிலுள்ள சார புஷ்கரணியின் மேற்கு கரையில் அகத்தியர், பிரம்மா, காவிரி ஆகியோருக்கு தனி சன்னிதிகள் உள்ளன. கோவில் உள் சுற்றில் சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள், மணவாழமாமுனி, ராமர், அனுமன், ராஜகோபாலன், ஆண்டார், சத்யபாமா, ருக்மணி, நரசிம்மமூர்த்தி, பாலசாரநாதர் ஆகியோர் சன்னிதிகள் உள்ளன. கோவிலின் வடக்கு பகுதியில் விநாயகர் சன்னிதியும் மேற்கு புறத்தில் அனுமன் சன்னிதியும் அமைந்துள்ளன. இதுவரை தஞ்சை மாவட்டம் திருச்சீரை பெருமாள் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
2: வழங்கிய வசந்த விடியல்.
4: இசையின் முகவரி, இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
5: பாட்ட போடுங்கஜி.
4: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.

நெஞ்சு கோலத்தில் கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். இத்தலத்தில் ஐந்து தேவியருடன் சேவை சாதிக்கிறார் பெருமாள். அவர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, சாரநாயகி, ஸ்ரீநீலா தேவி என்று ஐந்து தேவியரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். அதோடு இன்னும் சிறப்பாக மூலவரின் வலப்பக்கமாக மார்க்கண்டேயர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மார்க்கண்டேயர் இங்குதான் முக்தி பெற்றார்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
7: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: நேரம் காலை 6:37. கொடை பண்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வசந்த விடியல்.

0: இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
1: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நேயர்களின் இதய வீதியில் இன்ப உலா வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்னைக்கு பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி தேவதை வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாப்பாவோட பேர் என்ன?
1: அஃபீஃபா அரஃபாத்.
0: அடடா, பெரிய பேரா இருக்கு. உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க?
1: அஃபீஃபா.
0: அஃபீஃபா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அப்படியே ஸ்டைலா கூப்பிடுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ஹாப்பியாக இருக்கும்.
0: இது என்ன ஹேர் ஸ்டைல், அப்படியே அழகாக இருக்குது, பட்டாம்பூச்சி மாதிரி. யார் உங்களுக்கு அழகாக இப்படி டிசைனில் பண்ணி விட்டாங்க?
1: மம்மி.
0: நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஜயான் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: அது எங்கே இருக்குது?
1: கொடைக்கானலில்.
0: சரி, பாப்பாவோட வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, பாப்பா, தாத்தா, பாட்டி.
0: பாப்பா கிட்ட என்னெல்லாம் பேசுவீங்க?
1: கதை பேசுவோம்.
0: நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் பாப்பா கேட்குமா? ம், குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவீங்க. இன்றைக்கி எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: ஸ்பீச்.
0: ஓ, ஸ்பீச். எதை பற்றி பேச போகிறீங்க?
1: அர்த்.
0: டடா, பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் நாங்களும். சொல்லுங்கள்.
1: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஃபீஃபா அரஃபாத். ஐ எம் ஸ்டடிங் இஸ் யூகேஜி. ஹலோ எவ்ரிவன், லுக் அட் மீ, ஏ பியூட்டிஃபுல் மதர் அர்த். அர்த் வில் லவ் யூ டுமாரோ. ஹலோ எவ்ரிவன், லுக் அட் மீ, மை பியூட்டிஃபுல் மதர் அர்த். மை பியூட்டிஃபுல் மதர் அர்த், பிளான்ட் மோர் ட்ரீஸ், சேவ் வாட்டர், சேவ் நோ பிளாஸ்டிக். நவம்பர், லவ் அர்த் டுடே, அர்த் வில் லவ் யூ டுமாரோ. தேங்க்யூ.
0: அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவீங்களா?
1: கூடாது.
0: முற்றிலும் தவிர்த்துடணுமா இல்லை வந்து பயன்படுத்தலாமா?
1: தகுத்தலாம்.
0: நெகிழிப்பையே வேண்டாம் அப்படிதானே? நீங்கள் கடைக்கெல்லாம் போகிறப்ப துணிப்பை எடுத்துகிட்டு போவீங்களா?
1: எடுத்துகிட்டு போவேன்.
0: ஆமாம், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லலாம், சரிங்களா?
1: ம்.
0: அடுத்து எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: ரைம்ஸ்
0: சொல்லுங்கள், கேட்கலாம்.
1: மாம்பழமா மாம்பழம், மலக்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம், உங்களுக்கு வேணுமா, இங்கே ஓடி வாருங்க, பங்கு போட்டு தின்னலாம்.
0: எனக்கும் ஒரு பங்கு கிடைக்குமா?
1: கிடைக்கும்.
0: நீங்கள் மாம்பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா?
1: சாப்பிட்ருக்கோம்.
0: மாம்பழம் போல் இனிப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் குட்டி பாப்பாவாக இருக்கீங்களா? படித்து வளர்ந்ததுக்கப்புறம் என்னவாக போகிறீங்க?
1: டீச்சர்.
0: ஆசிரியராக போகிறீங்க. உங்களது ஆசை நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: Shiva Textiles in 2026 Deepavali Vibe Starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: நேரம் காலை 6:44. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக.
11: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு டைடானாலும் அனில் முறுக்கு.
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. Adoda Shiva Textiles Thabanathin 49th aandu thookavila. October 2 mudal 1000-ku mela jawuligal vaangum anivarukkum alagiya parisugal. Shiva Textiles, pudhiya anubavam eppozhudum.
8: மணி மணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேரம் காலை 6:52. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். நேர்லி இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசிஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் வனமே வாழ்வு நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்கள். சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் வசந்த விடியல் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் இன் மனதோடு ராகம். 8:30
1: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
2: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது
3: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யா ஏஜென்சிஸ்,
8: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
5: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: வழங்கிய வசந்த விடியல்.
0: கொடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. இனிதாய் புலரும் காலையில் கையில் தேநீருடன் காதினில் இதமான பாடல் மனதில் ரீங்காரமிடும் இசையோடு காலை வேளையில் இனிதாய் உதயமாகின்றது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இனிமையான வேளையில் சுகமாய் புலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய சுகமான காலை.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேர்கள் இன்று காலை 9 மணிக்கு விரியும் வானவில் தரும் என்ற இவனம் வனமே வாழ்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணா துறையவர்கள்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நேரம் காலை 7:25 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேர்களுக்காக விரிய காத்திருக்கின்றது. இன்றைய மனதோடு ராகம்

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: பண்மலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
6: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மன்னா வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
7: என்னமண்ணா உங்களை சுற்றி இவ்வளவு விளையாட்டு சாமான்கள் இருக்கின்றன? போங்கள் மன்னா, உங்களுக்கு எப்போதும் ஒரே விளையாட்டுத்தான்.
8: அமைச்சரே, ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, பல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், குதிரை பொம்மை, இதை வைத்து என்று விளையாடுவேன். இங்கே பாருங்கள், கார் பொம்மை என்று ஓட்டிக்கொண்டு விளையாடுவேன். இதை பாருங்கள் அமைச்சரே, ரயில் பொம்மை, இதற்கு நீங்கள் கீ கொடுத்து விட்டால் அது பாட்டுக்கு புகைவிட்டுக் கொண்டே கூ என்று சத்தமிட்டு கொண்டு செல்லும் அமைச்சரே. இப்படி பல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
7: ஏன் மண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியவில்லை. குட்டி இளவரசர்களுக்கு வாங்கிய விளையாட்டு பொம்மைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் விளையாடுவதா?
8: அமைச்சரே, இதையெல்லாம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தால் நான் ஏன் எடுத்து விளையாட போகிறேன்? சும்மா தானே இருக்கிறது, பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம் அல்லவா, அதனால் தான் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விளையாடி கொண்டிருக்கிறேன்.
7: ஏன் மண்ணா குட்டி இளவரசர்கள் இந்த பொம்மைகளை எல்லாம் வைத்து விளையாடுவதில்லை?
8: என்ன அமைச்சரே செய்வது, பெரிய இளவரசர் எப்போது பார்த்தாலும் மொபைலில் ஏதாவது ஒரு கேமை விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த கேமினுடைய பெயர் என்ன என்பது கூட நம்முடைய வாயில் நுழைய மாட்டேங்கிறது. சின்ன இளவரசரோ மொபைல் போனையே பொம்மை என நினைத்து தூக்கி போட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் 2 இளவரசர்களும் இந்த பொம்மைகளை தொடுவதே இல்லை அமைச்சரே, எப்போதும் செல்போன் தான்.
7: என்ன மண்ணா செய்வது, இன்றைய சூழலில் பெரும்பாலான குழந்தைகள் அப்படித்தான் மாறிவிட்டார்கள். உளவியலாளர்களின் அச்சமும் அதுவாகத்தான் இருக்கிறது.
8: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
7: ஆமா மண்ணா, நாம் அது தொடர்பாக பேசுவதற்கு முன்னால் குழந்தைகள் விளையாடும் முறைகளை உளவியல் பல வகைகளாக பார்க்கிறது.
8: ஏன் அமைச்சரே, விளையாட்டு என்றால் விளையாட்டு தானே, அதில் என்ன விளையாட்டு முறைகளை பல வகைகளாக பிரிக்கிறார்கள்?
7: ஆமாம் அண்ணா, குழந்தைகள் விளையாடுவதை உளவியல் ரீதியாக பார்த்தோமானால் பல வகைகளாக அதை சொல்லலாம். அதில் முதலில் வருவது

0: சாலிட்டரி பிளே.
1: அது என்னவென்றால், ஒரு குழந்தை ஏதாவது ஒரு பொம்மையோ அல்லது சமையலறையில் இருக்கும் பாத்திர பண்டங்களையோ வைத்துக் கொண்டு தனியாக விளையாடுவது. இரண்டாவது அசோசியேட்டிவ் பிளே, அதாவது 4-5 குழந்தைகளோடு சேர்ந்து குழுவாக விளையாடுவது. மூன்றாவது பேரலல் பிளே மன்னா, ஒரு ஆடுகளத்தில் குழந்தைகள் சிலர் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதே ஆடுகளத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த குழந்தைகள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்களோ அதை அப்படியே பார்த்து பார்த்து இன்னொரு குழுவினரும் விளையாடுவது.
2: அமைச்சரே, காப்பி அடிப்பதுதானே, அந்த யுத்தியைத்தான் நான் அரண்மனையில் அடிக்கடி கையாளுகிறேன்.
1: ரொம்ப பெருமைதான். அடுத்த வகையை கேளுங்கள். நான்காவது ஆன் லுக்கர் பிளே என்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தை மற்றவர்களோடு சேராமல் தனியே தள்ளி நின்று மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பது. அப்படி நம்முடைய குழந்தை செய்தால் அது தொடர்பாக கவலைப்பட தேவையில்லை என்கிறார்கள் உளவியலாளர்கள். ஏனென்றால் அப்படி கூட அந்த விளையாட்டு தொடர்பான அறிவு திறன் வளரும் என்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் அந்த குழந்தை அந்த குழுவினரோடு சேர்ந்து விளையாடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
2: ஓஹோ.
1: ஐந்தாவது கிரியேட்டிவ் பிளே, களிமண் மணல் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு கற்பனையாக எதையாவது உருவாக்கி உருவாக்கி விளையாடுவது. ஆறாவது கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, அதாவது இந்த கட்டுமானமாக பெட்டிகளை எல்லாம் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அடுக்கி விளையாடுவது. அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து விட்டதை மன்னா.
2: புரிகிறது புரிகிறது அமைச்சரே.
1: அதை போன்று கட்டிடம் போன்ற அமைப்பை கட்டி விளையாடுவது. ஏழாவது மன்னா லைஃப் ஸ்கில் பிளே, அதாவது வீட்டில் தரையை கூட்டுவது, ஜன்னல்களை துடைப்பது, அலமாரியில் உள்ள புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைப்பது, தாய் தந்தையர் செய்யும் வேலைக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பது. இதை ஒரு வேலையாக செய்யாமல் விளையாட்டாக செய்யும் போது குழந்தைகள் நிச்சயம் பிற்காலத்தில் பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் என்றும், குழந்தைகள் கட்டாயம் விளையாட வேண்டிய பொறுப்பான விளையாட்டு என்றும் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்து எட்டாவது வகை மன்னா லேர்ன் பிளே, அதாவது கல்வியை விளையாட்டாக சொல்லிக் கொடுப்பது. ஆனால் அந்த விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கும் முறை எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை கவனித்து அவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். பெற்றோரே அந்த குழந்தையோடு சேர்ந்து விளையாடுவது வழக்கம். ஆனால் அப்படி விளையாடும் போது உங்கள் குழந்தைக்கு என்ன வயதோ அந்த வயதினராகவே முழுக்க முழுக்க மாறி விளையாடுவதுதான் சிறந்தது என்கிறார்கள் உளவியலாளர்கள். பத்தாவது மன்னா ரஃப் பிளே, அதாவது கரடுமுரடான விளையாட்டு. அது எப்படி என்றால் தலகாணியை வைத்து ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது, தலையில் குட்டுவது, முதுகில் அடித்து விளையாடுவது, லேசாக கன்னத்தை கிள்ளி விளையாடுவது, இதையும் கூட ஒரு வகையான விளையாட்டு தான் என்று சொல்கிறது உளவியல். அதுபோன்ற விளையாட்டுகளால் பிற்காலங்களில் குழந்தைகள் தைரியமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அதை நாம் ஊக்குவிக்க கூடாது இல்லையா?
2: உண்மைதான் அமைச்சரே. பிறகு குழந்தைகளுக்கு பஞ்சாயத்து செய்வதிலேயே பாதி நாள் ஓடிவிடும்.
1: நிறைவாக மன்னா இ பிளே, அதாவது எலக்ட்ரானிக் பிளே, வீடியோ கேம்கள் அல்லது மொபைல் ஆப்கள் மூலமாக ஏதாவது கேம் விளையாடுவது, இதையெல்லாம் இ பிளே என்கிறார்கள். இதில் பிரச்சனை இங்கேதான் ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள் உளவியலாளர்கள். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் முன் சொல்லப்பட்ட எல்லா வகையான விளையாட்டு முறைகளையும் உளவியல் ரீதியாக பார்க்கும் போது குழந்தைகள் விளையாண்டுதான் வந்தார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் வெறும் இ பிளே மட்டும்தான். அதனால்தான் உளவியலாளர்கள் இது தொடர்பாக அச்சம் கொள்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் மன்னா. இப்படி வாழ்க்கைக்கு தேவையான விளையாட்டு முறைகளை பின்பற்றாமல் குழந்தைகள் வெறும் இ பிளேவை மட்டும் விளையாடும் போது அவர்களின் அறிவு திறன், ஆரோக்கியம், ஒற்றுமை உணர்வு, நட்பு வட்டம் எல்லாமே பாதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
2: சிந்திக்க வைத்து விட்டீர் அமைச்சரே. எல்லா பெற்றோரையும் சிந்திக்க வைத்து விட்டீர். சிறப்பு சிறப்பு. இப்போதே நான் சென்று இதையெல்லாம் குட்டி இளவரசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரியா அமைச்சரே?
1: இவர் எப்படி இத்தனையும் மனப்பாடமும் செய்து வைத்திருப்பார்? சரிதான் மன்னா. எங்கே இப்போது நான் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே? இல்லை இல்லை, ஒரு கால்வாசியாவது திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: அது அது அது அமைச்சரே, அந்த பிளே இந்த பிளே இந்த பிளே அந்த பிளே அமைச்சரே.
1: ஏன் மன்னா, நான் சொன்னவற்றில் ஒன்று கூட ஞாபகம் இல்லையா?
2: அமைச்சரே, என்னுடைய மறதியை பற்றி எனக்கே தெரிந்துதான் நீங்கள் சொல்ல சொல்ல ரெக்கார்ட் செய்து கொண்டேன்.
1: என்ன?
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: அக்டோபர் 5, 1780
2: வீரமங்கை வேலு நாச்சியார் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கைக்கு படையெடுப்பை நிகழ்த்திய தினம் இன்று. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்
3: என்ற ஜீவ காருணியத்தை உலகிற்கு தந்த உத்தமர்,
2: ஜோதி வடிவினன் இறைவன் என்ற தாத்பரியத்தை தந்தவர்,
3: தமையனின் சொற்பொழிவை தாம் ஆற்ற வேண்டிய சூழலில்
2: ஆற்றினார் சொற்பொழிவு, அது நாள் முதல் அவைதனிலே தொடர்ந்து.
3: வயது 9 இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு
2: வயது 12 ஞான வாழ்க்கையை தொடங்கியவர்.
3: 1867 திருவருட்பா,
2: 1865 சமரச சன் மார்க்கம்,
3: வடலூரில் சத்திய தரும சாலை என
2: சொல்லிலும் செயலிலும் இறைவனை கண்டவர்.
3: அவர் அன்று தொடங்கிய அன்னதானம்
2: இன்று வரை தொடர்கிறது. அங்கே
3: சிதம்பரம் மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மாளின் 5வது மகனாக அவதரித்தவர்.
2: 1823
3: திருவரட்பிரகாச வள்ளலார் பிறந்த தினம் இன்று. 1799
2: வஞ்சகத்தால் பிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன்
3: கயத்தாறு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தினம் இன்று. 1911
2: தமிழ் திரைப்பட நடிகை கண்ணாம்பா பிறந்த தினம் இன்று.
3: அனைத்துலக ஆசிரியர் நாள் இன்று. கற்றுத் தருபவர் எல்லாம் ஆசிரியரே.
2: காலம் சில நேரம் நமக்கு பாடம் தரும்,
3: அதுவும் ஓர் ஆசிரியர் தான்.
2: என்றாலும் ஆனா சொல்லி கொடுத்த ஆசிரியர் தான் நம் நினைவில் என்றும் நிற்பார்.
3: அனைத்துலக ஆசிரியர் தினத்தில்
2: எமை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு
3: நன்றிகள் பல.
0: பத்திரிகை
4: நாடக ஆசிரியர்,
0: நடிகர்,
4: வழக்குரைஞர் என பன்முகம் கொண்டு
0: அரசியல் நையாண்டி எழுத்துக்களால் பத்திரிகை உலகில் தனியிடம் பிடித்த
4: சோ ராமசாமி பிறந்த நாள்
0: இன்று.
4: ஆண்டு
0: 1934. 1956 1969 வரை
4: இந்திய அறிவியல் கழகத்தின் பயன்பாட்டு கணித துறையின் தலைவர்.
0: 1962
4: இந்திய விஞ்ஞான காங்கிரஸ் கழகத்தின் கணித துறை தலைவர்.
0: 1968
4: இந்திய தேசிய விஞ்ஞான அகாடமி

0: விஞ்ஞான பிரிவின் தலைவர்.
1: 1957 1976 வரை
0: இந்திய கணித ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர்.
1: 1975
0: இலாகாபாத்தின் மேத்தா ஆய்வு கழகத்தின் இயக்குனர் என
1: பல பொறுப்புகளில் இருந்த
0: 20ஆம் நூற்றாண்டில்
1: சிறப்பு புகழ் பெற்ற
0: இந்திய கணிதவியலாளர்களில் ஒருவரான
1: பேராசிரியர் பிரபுலால் பட்நகர் நினைவு நாள்
0: என்று
1: ஆண்டு
0: 1976.
1: சிறு வயதிலேயே பெற்றோர்களால்
0: தொழிலாளர் குடும்ப இணையாருக்கு தத்து கொடுக்கப்பட்டார்.
1: பல கஷ்டங்களை தாண்டி தடம் பதிக்க ஆரம்பித்தார்.
0: தனக்கான தனி வழியில்
1: கணினியின் வழியில் செலுத்தினார் தன் வாழ்வை.
0: அதனால் ஆனார் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை ஆட்சியரும்
1: பிக்சர் அசைப்பட நிறுவனத்தின் தலைமை ஆட்சியராகவும்
0: வால்ட் டிஸ்னி போன்ற பல நிறுவனங்களின்
1: ஆட்சி பேராய இயக்குநர்களில் ஒருவராகவும் இருந்த
0: ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைவு நாள்
1: இன்று
0: ஆண்டு
1: 2011. மக்கள் நகரங்களில் குடியேறுவதால் வாழ்விட பிரச்சனை ஏற்படுகிறது.
0: இதன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக
1: ஐநா பொதுச்சபை 1985
0: கொண்டு வந்த தீர்மானம்
1: அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை
0: உலக குடியிருப்பு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று.
1: இதன் நோக்கம்
0: நகரத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல்
1: நகர மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவது
0: என்று.
1: உலக குடியிருப்பு நாள். கட்டட கலையானது
0: கணிதம்,
1: அறிவியல்,
0: கலை,
1: தொழில்நுட்பம்,
0: சமூக அறிவியல்,
1: அரசியல்,
0: வரலாறு,
1: தத்துவம் போன்றவற்றுடன் தொடர்புடைய
0: பல்துறை களமாகும்.
1: இந்த கட்டடத்துறையில் இருக்கும் அனைவரையும்
0: கௌரவிக்கும் வகையில்
1: அக்டோபர் முதல் திங்கள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: உலக கட்டட கலை நாள்
1: அறிவிக்கப்பட்ட ஆண்டு
0: 2005.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
9: மேக முகில்களின் வழியை பாடி வரும் இன்னசை ராகம் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இதுவரை காலை பொழுதனை இனிமையாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. இனி மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக விரியும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும், நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தரபு

0: நிமிடம். விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: ஆமாங்க, இன்றைய மனதோடு ராகம் இந்தியாவின் உப்பு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் மாவட்டம். கடல்சார் வர்த்தகம், மீன்வள தொழிலை பிரதானமாக கொண்டுள்ள மாவட்டங்க. ஆமாங்க, தூத்துக்குடி மாவட்ட நேர்களுக்கு தாங்க இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்ட நேர்கள் வரலாம். 24/24/24 அறிமுக நேர்களும், 24/24/29 மகளிரும், 24/24/26 மற்றும் 290/333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 045-42. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்ட ஐயனார் நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க. தூத்துக்குடியில எந்த இடம் சொன்னீங்க?
1: கோவில்பட்டி பக்கத்துல மேடம்.
0: அதான் இடத்தோட பேர் சொல்லுங்க. கோவில்பட்டி பக்கம்
1: சென்னையம்பட்டி.
0: சின்னையம்பட்டியா? சென்னையம்பட்டியா?
1: சென்னையம்பட்டி. சென்னையம்பட்டி.
0: சென்னையம்பட்டி. என்ன பண்றீங்க மாரித்தாயிமா?
1: நான் மாடு விவசாயம் மேடம். எந்த நேரம் அம்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு மாடை பராமரிச்சுக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு
0: இருப்பான். எத்தனை மணிக்கு காலையில வெளியில கிளம்புவீங்க அந்த மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம்?
1: 9 மணிக்கு மேல கிளம்புவோம். கரெக்டா 12:30 வீட்டுக்கு வந்துருவோம். 1:30 பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம்.
0: மதியமா?
1: ஆமா மதியம்.
0: சரிங்க. பால் கறந்து எப்படி பண்ணிக்கு கொடுத்துருவீங்களா இல்ல பக்கத்துல எங்கேயாவது கொடுப்பீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல, பக்கத்துல எங்கேயும் கொடுக்க மாட்டோம். பால்கார் வந்துருவாரு. பால்கார்ட்ட கொடுத்துருவோம். திருநெல்வேலி கூட்டுறவு சொசைட்டிக்கு போகுது.
0: அங்க போகுது. சரி, நீங்க மாடு வச்சிருக்கனால சரி, மாரித்தாய் மார்க்கிட்ட பால் வாங்கினா நல்லா இருக்கும் சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா?
1: கொடுக்க மாட்டோம். பால் பண்ணையில கொடுக்க ரூல்ஸ் கிடையாது. பால் பண்ணையில தான் எல்லாரும் வாங்கணும்.
0: ஒப்படைச்சிருவோம். அக்கம் பக்கத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. நம்ம பால் தானே கேக்குறாங்க, கொஞ்சம் குடுத்துட்டு போலாம்.
1: என்ன
0: பண்றாங்க? படிக்கிறாங்களா? வேலை பாக்குறாங்களா?
1: என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். 7 பேரம்பேத்தி இருக்கு. என் பேத்தி வயசுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு நான் சென்னைக்கு கிளம்புறேன்.
0: என்ன வாங்கிட்டு போறீங்க பேத்திக்கு?
1: நிறைய பந்தங்கள், கடலை மிட்டாய், இந்த சேவு, மிச்சரி, சட்டை, சாப்பிட்டி மிட்டாய் எல்லாமே வாங்கிட்டு போவேன்.
0: எல்லாமே வாங்கிட்டு போறீங்க. சரிங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. என்ன பாடல் கேட்கலாமா?
1: முட்டை கலக்கி பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: லைஃப்ல பெரிய டெக்னிக் என்ன தெரியுங்களா? லைஃப எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது தெரியணும், எப்படி மேல போகணும் அப்படிங்கறது தெரியணும், அதே மாதிரி எப்ப நிறுத்தணும் அப்படிங்கறதும் முக்கியமா தெரியணும். சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்ச காலத்துல சில பேர் சைக்கிள் ஏறிடுவான். இறங்குறதுக்கு கீரைக்கார கழுவி எதிரில வந்தாதான் தப்சானே ஒழிய, இல்லைன்னா அவனுக்கு இறங்க தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? பாவம், படாத பாடு பட்டுகிட்டே இருப்பான். அதனால எதையும் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதை நிறுத்துறது அப்படிங்கறது பெரிய விஷயம். எங்க முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறுத்துவது பெரிய விஷயம். வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான். நிறைய சம்பாதிக்கணும், பாடுபடணும், போராடணும், வெறித்தனமா வேலை பார்க்கணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு லெவல் வரும்போது போதும்பா, நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்ல சௌக்கியமா இருக்கிறேன், 10 பேருக்கு உதவலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு நிறைவு ஏற்பட்டாதான் வாழ்க்கை பூரணமா இருக்க முடியும். இல்லாட்டி நடுவுல எங்கேயோ அது பிடுங்கிட்டு போயிடும். ரொம்ப ஞானமயமா எடுத்துக்கொண்டு போவதுன்னு ஒரு நிறை இருக்கு, தத்துவ ரீதியா பிலசாபிக்கல், ஹைலி பிலசாபிக்கல். எப்படி? இந்த மனம் அப்படிங்கறதே நிறைவில்லாம இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த மனதிலிருந்து வெளியில் வரும்போதுதான் நிறைவே வர முடியும். இது புத்தருடைய ஆங்கிள். புத்தரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் சொன்னா, இதுவரை இந்த உலகம் பார்த்த மனிதர்களிலேயே அதிகமான அறிவும் ஞானமும் உடைய ஒற்றை மனிதர் புத்தர். ஒரு பெரிய ஆச்சரியமான பர்சனாலிட்டி அவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்குமே மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ மன அமைதினு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாத்தீங்களா? நான் இப்ப 3 வார்த்தை சொல்றேன், இந்த 3 வார்த்தையும் போய். சூடான ஐஸ், எங்க போய் சூடான ஐஸ் வாங்குவீங்க? கொஞ்சம் வெளிச்சமான இருட்டு கொடுப்பா, வெளிச்சமான இருட்டு கொடு, சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி வெளிச்ச இருட்டு கிடையாது, சூடான ஐஸ் கிடையாது, அது மாதிரிதான் மன அமைதிங்கிறது கிடையாது. ஏன்னா மனத்தின் இயல்பே சலித்து கொண்டிருத்தல். சலித்தல்னா அலைப்பாயுதல், ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்ப அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிற ஒண்ணு நீங்க எப்படி அமைதியாக ஆக்க முடியும்? அப்ப மனதிலிருந்து வெளியே வா, டோட்டலாவே மனசை டிஸ்கார்ட் பண்ணு, மனசு தூக்கி அந்தாண்டு வெளியில போடு, மனசுல இருந்து வெளியில வா, அப்பதான் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கறது புத்தருடைய ஆங்கிள். அப்ப மன அமைதி அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, எல்லை மீறுதல், அதாவது வாழ்க்கையில இவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மேலையும் போகணும் அப்படிங்கிற போது அது ஒரு மன அமைதியை கெடுத்துருது அப்படின்னு மனதின் குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். குறைந்தபட்ச தவறுகளை

0: ஒப்புக்கொள்ளுதல். மனசுல அப்படித்தான் இருக்கும். ஆனா ஒரு அல்வா பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வராதா? யாராவது ஒரு பிடிச்சவங்களை பார்த்தா பார்க்கணும்னு ஆசை வராதா? அது மாதிரி மனசுல ஏதோ ஒரு சின்ன சின்ன தேடல்கள், சின்ன சின்ன ஆசைகள், பரவாயில்லை ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கோணம். ஆனா மனதின் இயல்பு என்னன்னு கேட்டா, என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை குறிச்சுங்க, என்ன இருந்தாலும் அது இருப்பதில் ஒருபோதும் நிற்பதில்லை. எது இல்லையோ அதற்கே இயங்கும், எது இல்லையோ அதையே தேடிக்கிட்டு இருக்கும், எது இருக்கோ அதை பத்தி கவலையே படாது. என்ன இருக்கோ அது போதும்னு ஜென்மத்துக்கும் தோணாது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இதை விட தாண்டி மேல போக முடியாதா, மேல போக முடியாதா, இந்த எண்ணம் தான் நம்மளை மேல கொஞ்சம் வளர்க்குது. ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு இடையில ஒரு இடத்துல மனுஷன் விழிப்படையணும். அதுக்கு பேர் என்னன்னா விழிப்படைதல்னு பேர். என்ன போதும் போதும், நம்ம அடைய வேண்டிய எல்லை ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம், இது போதும், இதை தக்க வச்சுக்கிட்டா போறோம், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இனி வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து விடைபெறுவதற்கான வழியை பார்க்கணும். இந்த சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது சுலபத்துல வராது, அது வர்றதில்லை. அது ஏன் வர்றதில்லைங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு என்ன தரப்பட்டதோ அதில் நம்முடைய மகிழ்ச்சி இல்லை. இதுக்கு என்ன சொல்றான், உன் சுகத்தின் கேந்திரம், கேந்திரம்னா சென்டர், சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி, உன் சுகத்தின் கேந்திரமாய் நீ ஏதோ இன்னொன்றை இன்னொருவரை ஏற்படுத்திக் கொள்ளுகிற வரை உன்னால் முழு நிறைவோடு இருக்க முடியாது. என் சுகதுக்கத்தின் கேந்திரமாக, என் சுகதுக்கத்தின் கேந்திரமாக நான் என்னை மட்டுமே அறிவதற்கிறது அல்லவா, அதுதான் ஒரு மனிதன் மன அமைதி பெறுவதற்கான சரியான வழி. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தன் கைவசம் என்ன இருக்கிறது என்பது தெரிவதில்லை. மிகச்சிறந்த பொருள் எல்லாம் அடுத்தவன் கைவசம் இருப்பதாய் நினைக்கிறார். இல்லை, அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே அது சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். அது அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். வெளியே வராதவரை மனிதன் மன அமைதி பெறுவது என்பது சாத்தியமில்லை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் நேரம் காலை 8:15.
4: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: கொடை பண்பலையின் 1.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: பேர் சொல்லுங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மல்லித்தப்பூரோட போஸ்ட்மேன்லேருந்து பாலு பேசுகிறேன்.
3: பாலு, என்ன பண்றீங்க?
5: நாங்கள் மிட்டாய் கடை வச்சிருக்கோம்.
3: என்ன மிட்டாய் கடை, என்னெல்லாம் வச்சிருக்கீங்க?
5: இப்போ நான் இப்போ ஜாங்கிரி போட்டு பால் பண்ணு போட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: ஜாங்கிரி போட்டு பால் பண் போட்டு இருக்கீங்களா?
5: ஆமா, பால் பண் போட்டுட்டே தான் உங்க கூட லைன் போறேன். லைன் கிடைச்சிருச்சு.
3: சரி, இப்ப பால் பண் போட்டு ஊறுறதுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுமே. அப்படியா?
5: இல்ல இல்ல, பால் பண் போட்டு இப்ப 9 மணிக்கு கொண்டு குடுத்துருவோம்.
3: குடுத்துருவீங்க?
5: 9 மணிக்கு கொண்டு ஸ்கூல்ல கேண்டீனுக்கு குடுத்துருவோம்.
3: ம், சரிங்க.
5: ஸ்கூல்ல கேண்டீனுக்கு குடுத்துருவோம், அவங்க உடனே 1 ரூபாய் கொடுத்துருவாங்க.
3: சரிங்க, சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க பாலு?
5: வீட்டுல நாங்க 4 பையங்க 4 பொண்ணு 2 பையன் 2 இருக்காங்க. அவங்க கூட மாட சப்போர்ட் பண்ணாங்க, என் வீட்டு மாட கூட சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களே பாத்துக்கிடுவோம்.
3: நீங்களே பாத்துக்கிடுவீங்க, அதுதான் ரொம்ப நல்லது.
5: கருப்பி மிட்டாயி, சீனி மிட்டாயி, எல்லா சரக்கும் போடுறோம்.
3: எல்லா இதுவும் போடுறீங்க? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. கருப்பட்டி மிட்டாயெல்லாம் கேட்கறதுக்கே இதா இருக்குது.
5: எல்லா சரக்கும் போடுவோம் நாங்க. ரொம்ப நாள் 30 வருஷம் வச்சிருக்கோம்.
3: அவ்வளோ நாள் வச்சிருக்கீங்க. இந்த ஸ்கூல் கேண்டீனுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா, வேற மற்ற கடைகளுக்கு?
5: எல்லா கடைகளுக்கும் கொடுத்துருவோம், ஸ்கூல் கேண்டீனுக்கு எல்லா கடைக்கும் கொடுத்துருவோம்.
3: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
5: இந்த ரோலியோ ஜூலியர்ல இருந்து எங்க தலை எங்க தலை அடியார் அந்த பாட்டு.
3: சரிங்க, பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க. அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 1.5
6: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
7: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
6: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
8: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
9: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள்.

0: தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: சன்ஃப்ளவர் ஆயில்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
9: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
8: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: சொல்றேன் தமிழையா.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் 8:25. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட நேர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மேக் நாசக்ஸ், பரமத்தி, வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னியரசியின் வானவில். வானவில் என்று தந்திருக்கும் வண்ணம் வனமே வாழ்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்கள். இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோவில்பட்டிலிருந்து ஜாஸ்மின் மேடம்.
3: பேரை திரும்ப சொல்லுங்க.
4: எப்படிங்க
3: அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போமே, அப்ப என்ன செய்வீங்க?
4: ஆமா இருக்கேன் மேடம். பாப்பா இருக்க பெரிய பெரிய இருக்கேன்.
3: சரிங்க சரிங்க. காந்திமதிமா என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாடல் தமிழ்நாடு
3: படத்துல வந்து பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.
4: நன்றி மேடம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் குடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க
2: மேடம். பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க
2: மேடம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மட்டம் கே சுப்பிரமணியபுரத்துலேருந்து கருப்பசாமி மேடம்.
1: கருப்பசாமியா, என்ன பண்ணுறீங்க?
2: எனக்கு மளிகை கடை வச்சிருக்கேன்
1: மேடம். எப்படி, வீடும் கடையும் ஒன்றுங்களா இல்லை தனித்தனியாக வச்சுருக்கீங்களா?
2: பக்கத்துல பக்கத்துல மேடம், கொஞ்சம் தூரம் தான் மேடம்.
1: எவ்வளவு தூரம் போகணும்?
2: கொஞ்சம் நாலட்டு போனா போதும் மேடம்.
1: அவ்வளவுதான், அந்த பக்கம் தான். சரிங்க, எத்தனை மணிக்கு கடையை திறப்பீங்க?
2: காலையில 6 மணி மேடம். நைட் 10:30 மணி கடை போட்ட.
1: மதிய நேரம்
2: பகல 2 மணி நேரம் அடைச்சு போட்டுருவோம்.
1: வெயில் நாள தான் அந்த கடை அடைச்சிருதுங்களா?
2: இல்ல மேடம், மார்க்கெட் ஜாம் வாங்க போவோம்
1: மதிய நேரத்துல.
2: ஆமா மேடம்.
1: அப்ப காய்கறியும் கூட வைப்பீங்க?
2: ஆமாம் மேடம், காய்கறி மளிகை எல்லாமே உண்டு மேடம்.
1: சரிங்கம்மா. வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: ரெண்டு பொண்ணுங்க மேடம், கனிஷ்கா பூர்வஜா மேடம், வீட்டுக்கார வரலட்சுமி மேடம்.
1: என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க?
2: ஒன்று வந்து 8 படிக்கும் மேடம், இன்னொன்று வந்து 5 படிக்கும் மேடம்.
1: ரெண்டு பேர்கிட்ட யார், ரெண்டு பேரில் யார் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க?
2: பூர்வஜா மேடம், சின்ன பொண்ணு.
1: சின்ன பொண்ணு தான். எப்பவுமே இந்த முதல்ல பிறக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்களா?
2: அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, எதுனாலும் காதல் வாங்க கம்மன் இருப்பாங்க. இது எல்லா வேலையும் நல்லா பண்ணோம், சேட்டையும் அதிகமாக பண்ணோம்
1: அப்படின்றீங்க. எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் முதல் குழந்தைய பார்த்து பார்த்து அப்படியே பயந்து பயந்து வளர்க்குறனால அந்த குழந்தைங்க அப்படியே இருக்கிறாங்களா?
2: அதான் அப்படிதான் அப்படிதான். ரொம்ப கம்முன்னு எதுனாலும் ரொம்ப பயந்து பயந்து இருக்கும். இது இளையது அப்படி இல்லை, சேட்டை நிறையா பண்ணோம், வேலையும் நிறையா செய்யும். என்ன வேலை தான் தட்டாமல் செஞ்சிடும்.
1: சரிங்க சரிங்க, அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், பெரிய பிள்ளையும் செய்வாங்க.
2: சரிங்க மேடம், சரி மேடம், சரிங்க
1: சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் கருப்புசாமி?
2: மேடம் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த பாட்டு மேடம்.
1: அப்படித்தானா நீங்களும்?
2: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம்.
1: சரிங்க சரிங்க கருப்புசாமி, மகிழ்ச்சியாவே இருங்க. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
2: சரிங்க மேடம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் 8:40. இது உங்கள் கொடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் வட்டம் பேரன்பட்டி என்னும் கிராமத்தில் இருந்து கஸ்தூரி மயில் பேசுறோம்.
3: கஸ்தூரி மயில்.
4: ஆமா ஆமா.
3: உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
4: எங்கள் மயில் தான் கூப்பிடுவாங்க.
3: மயில். உங்களோட முழு பேரே மயில் தானா?
4: மயில் தான், மயில் தான், மயில் தான்.
3: வெறும் மயிலோட மயில் சாமி அந்த மாதிரிலாம் இல்ல.
4: அரசு
3: தேர்வுக்கு படிக்கிறது பத்திலாம் நிறைய சொல்வீங்களா? இப்படி படிச்சா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி தருவீங்களா? நீங்க எப்படி வீட்டுல இருந்து படிச்சீங்களா? நீங்க எதுவும் பயிற்சி வகுப்புகளுக்கு போனீங்களா? உங்களுக்கு யாராவது
4: சின்ன பிள்ளையில இருந்து வேலை பார்த்தேன்
3: அப்படிங்களா? சரிங்க சரிங்க.
4: 20 வயசுல வேலை பார்த்து அப்படியே நடுக்க தொடர்ந்தாச்சு.
3: தொடர்ந்து வந்துட்டீங்க. இப்ப இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சிரமம் இல்ல?
4: ஆமா, இப்ப கொஞ்சம் சங்கடமா.
3: போட்டிகள் நிறைய இருந்து
4: பாக்குறேன். எனக்கு வயசு இப்ப 78 ஆச்சு.
3: சரிங்க சரிங்க. பிள்ளைங்களை எப்படி இருக்காங்க? நீங்க வளர்ந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க
4: இப்ப பிள்ளை எங்க சொன்னாச்சு?
3: வருத்தம் இல்லையா?
4: நம்ம நடந்துக்க வேண்டியது,
3: நம்ம மாறிக்கணும்ன்றீங்களா?
4: ஆனா
3: சில விஷயம் கண்டிப்பு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க கண்டிப்பீங்களா?
4: அதெல்லாம் கண்டிக்க மாட்டோமா பிள்ளைகள். பெரும்பாலும்
3: கண்டிக்க மாட்டீங்க.
4: அப்புறம்
3: அது எப்படி
4: கண்டிக்கவே மாட்டேன். அவங்க ஸ்கில்ஸ் தான் படிக்கட்டும்
3: அப்படின்னு விட்டுருவீங்க. சரிங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாட்டு இந்த மல்லிகை போச்சு வச்சு வச்சு வெந்து தெரிஞ்சு காலத்தில் போட்டு
3: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரம் காலை 8:46.
0: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கொடை பன்மலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இது மனதோடு ராகம் நிகழ்ச்சி நேர்களை இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னாசிக்ஸ், பரமத்தி வேலு, துறையூர், முஸ்ரீ வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். இன்று தந்திருக்கும் வண்ணம் வனமே வாழ்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணா துறை அவர்கள். இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்மா.
0: சங்கர் ஐயா, மெக்கானிக் ஷாப் நீங்க சொந்தமா வச்சிருக்கீங்களா?
1: ஆமாம்மா, நாங்க ஒரு 3 தலைமுறை வச்சிருக்கோம்மா.
0: சரிங்க, எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
1: நான், என் பையன், இன்னொரு பையன்.
0: வெளியில இருந்து வந்திருக்காங்களா இல்ல உங்க பையன் பசங்களே வெளியில இருந்து வந்திருக்காங்க? யாராவது ஏதாவது வேலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சொல்லி தருவீங்களா எப்படி?
1: சொல்லி கொடுப்போம்மா.
0: சரிங்க சரிங்க.
1: வேலை செய்யறத விட வேலை சொல்லி கொடுக்கறது நல்லது.
0: ஆமாங்க, அது இன்னும் நமக்கு மேன்மையை தான் தரும் இல்லைங்களா? வெளியில பக்கத்துல தூத்துக்குடியில இருக்கீங்க, துறைமுகம் பக்கம்லாம் போயிருக்கீங்களா?
1: என்னங்க,
0: நிறைய முறை போயிருக்கீங்க? சரிங்க சரிங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அங்க போய் பாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அப்ப அந்த ஏரியால உள்ளவங்க அவங்களா போயிருவாங்க. இந்த ஏரியா பக்கம் வடக்கிறதுல யார் வந்தாதான் கூட்டு போவோம். திருச்செந்தூர் போற வழிதானே எங்களுக்கு துறைமுகம்.
0: ஆமாங்க,
1: அதனால போகும்போது அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம்மா.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சங்கரையா?
1: எனக்கு வேட்டையன்ல இருந்து பாத்தம்மா.
0: சரிங்க, பாடல் கேட்கலாங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங்

0: நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவார் சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேறு, இவங்க வேறு. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம். அவன்

0: வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

இப்படி சோடு.

நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசிக்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில் வனமே வாழ்வு எனும் தலைப்பில் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பார்மெல்லினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷிலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
1: மேக் நாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
6: மேக் நாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: விளங்கும் வானவில்.
7: இனிய காலை வணக்கம் நேர்களே. காற்றுக்கு சுவாசம் கொடுக்கும் காடுகள், மண்ணுக்கு உயிர் கொடுக்கும் மரங்கள், பறவைகளுக்கு வீடாகவும் விலங்குகளுக்கு உலகமாகவும் இருக்கும் வனம். வனம் என்பது வெறும் மரங்களின் கூட்டமல்ல, நம் வாழ்வின் மூச்சு. இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். அப்படிப்பட்ட இயற்கையின் முக்கியத்துவத்தையும் வனங்களின் அவசியத்தையும் நம் வாழ்க்கையோடு வனம் கொண்டிருக்கும் உறவையும் பேசுவதற்காக இன்று வானவில்லின் வண்ணம் வனமே வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் எஸ் அண்ணாதுரை அவர்கள், சமூக ஆர்வலர், திண்டுக்கல்லிலிருந்து. இந்நிகழ்ச்சியில் பேச அழைக்கலாம் 290-333 மற்றும் 24-24-26 மற்றும் ஒரு எண் 24-24-29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்று இங்கே நான் கே.எஸ். கார்த்திக்.

0: வனமே வாழ்வு. நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறார் எஸ் அண்ணாதுரை, சமூக ஆர்வலர் திண்டுக்கல்லிலிருந்து. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு வந்து கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தேசிய வன உயிரினங்களுடைய நாளாக இந்த ஒரு வாரமும் கொண்டாடப்படுது. அதை ஒட்டி தான் நேற்றைக்கும் நம்ம வனம் சார்ந்த உயிரினங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு பேசணும். இன்றைக்கும் வனம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வு, அதை நாம் எப்படி செம்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை மையமாக வச்சு நம்மளுடைய இந்த வானவில் நிகழ்ச்சியை தொடங்குதுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வனமே வாழ்வு என்பது ஒரு முழக்கம் மட்டுமல்ல, மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளை பாதுகாக்கும் இயற்கை அமைப்பின் உண்மையான அடையாளமாகும். காடுகள், மலை, நீர், மண், காற்று, உயிரினப்பன்மை மற்றும் மனித வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டவை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மலைக்காடுகள், உலர்வனங்கள், சதுப்பு வனங்கள்.
0: இணைப்பில் ஒரு சிறிய பழுது ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
4: 350-5151.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில். VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
8: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
11: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
13: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வானவில் நிகழ்ச்சி. என்று வனமே வாழ்வு எனும் தலைப்பில் விருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறந்த கருத்தினை பகிரக்கூடிய இணையர் முத்தான நேயராக தெரிவு செய்யப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக அழைக்கப்படுவார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும்.
14: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
13: ஐயா வணக்கம். யா
15: வணக்கம்.
13: இப்ப சரியா இருக்குங்க உங்களுடைய ஒளி.
15: தமிழ்நாட்டில வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மலைக்காடுகள், உலர் வனங்கள், தடுப்பு நிலங்கள் மற்றும் கடலோர பசுமை பகுதிகள், மாநிலத்தின் சூழியல் வந்து சமநிலைக்கு முக்கிய பங்களிக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாநிலம் கிடையாது. எல்லா விதமான வனங்களும் இங்க வந்து
13: அமைந்தது.
15: இப்ப சமகாலமாக காலநிலை மாற்றம், வனங்களை அழிக்கிறது, சட்டவிரோத மரவெட்டுதல், மணல் மற்றும் கனிம வள சுரண்டல்கள், சாலை மற்றும் கட்டுமான பணிகள், கட்டுப்பாடற்ற சுற்றுலா, காட்டு தீ வந்து அடிக்கடி பரவுறது, அந்நிய தாவரங்கள் வந்து பரவலா வந்து இன்னைக்கு மலைகள்ல வந்து பரவலா வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சது போன்ற காரணங்களால் வனங்கள் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மூலாதாரமே இந்த வனங்கள் தான். அப்படிப்பட்ட வனங்கள் வந்து இன்னைக்கு பரப்பளவுல பாத்தீங்களாக்கா 1/5 பங்கு

0: நம்மளுடைய வனத்துறை சொல்றாங்க, அந்த மரங்கள் வந்து இன்னைக்கு மூடு மர மூடு பரப்புன்னு சொல்லுவோம், அது வந்து மொத்தமே 4% இருக்கு நூத்துக்கு. இது மொத்தமான பரப்பு 24% சொல்றாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வனத்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதின் விளைவாக 9% அதிகரிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டாலும், இந்த வன இன்னைக்கு கவலைக்குரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது வந்து அந்த அடர்ந்த வனம்ன்றது வந்து குறைஞ்சுகிட்டே போகுதுன்றதான் பெரிய ஆபத்தாக நோக்கி சொல்றாங்க. நீலகிரி மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 66% வனம் இருக்கு, கன்னியாகுமரியில 60% இருக்கு, திருப்பூர்ல 45% இருக்கு, தேனியில 42% இருக்கு, கோயம்புத்தூர்ல 41% இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்துதான் திண்டுக்கல் வருது. இப்ப ரொம்ப வனமே இல்லாத ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டமாக்கும் மயிலாடுதுறை 2%, திருவாரூர் 3%, கரூர் 3%. இப்படிப்பட்ட சூழல்ல நம்மளுடைய இந்த 10 மாவட்டங்கள்ல 100 காப்பு காடுகளை வந்து நம்ம அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு. இப்ப நம்ம தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பிரிவுல நம்ம இதெல்லாம் செயல்படுது. இப்ப இதுல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வயது வந்து இந்த வனங்கள் வந்து இன்னைக்கு உயிரினங்களுக்கும் பல்வேறு வகையில மழைப்பொழிவு நீர் சுழற்சி வந்து இன்னைக்கு நீர் பிடிப்பு வர்றது காரணமே இந்த முக்கியமானது நம்ம வனங்கள் தான். ஆறு ஓடை நிலத்தடி நீருக்கெல்லாம் இந்த ஆதாரமா இருக்கிறது இந்த வனங்கள் தான். அப்படிப்பட்ட வனங்கள் வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல மனிதனுடைய நடவடிக்கை பல்வேறு சூழல்ல அது அழிவை நோக்கி சென்றதுனால மண் அரிப்பு ஏற்படுது. இந்த உயிர்ந்த பல்வகை தன்மைன்னு சொல்லுவோம், இத வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதுல வந்து இந்த பயோடைவர்சிட்டி நாளுக்கு நாள் வந்து அதனுடைய அடர்ந்த வனம்ன்றது குறைந்து கொண்டே வருது. காட்டு விலங்குகளுக்கு வாழிடமா இருக்கிறது, உதாரணத்துக்கு எடுத்தீங்களாக்க நம்மளுடைய காட்டு மாடு சர்வசாதாரணமா கொடைக்கானல் பேருந்து நிலையத்துக்குள்ள வந்துட்டு போறோம், யானைகள் வந்து சர்வசாதாரணமா வலசை பாதைன்னு சொல்லுவோம், எல்லாம் வேலியை போட்டு மின்வேலி போட்டதுனால அந்த யானைகள் வந்து அது வந்து இப்ப எல்லாம் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வர்றதும் இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்குள்ள அந்த முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது.
1: சரிங்க,
0: இதுல பெரிய மிகப்பெரிய பாதிப்புக்கு உட்படுத்தவங்க பழங்குடியினர். ஏன்னா அவங்களுக்கு தேன் மூலிகைகள் விதைகள் மூங்கில் இதெல்லாம் வந்து அவங்க பாரம்பரியமா அதை வைத்து தொழில் பண்ணிக்கிறாங்க, உணவு கிடைக்காது எல்லாமே. இன்னைக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதனால வெப்பநிலை இன்னைக்கு வந்து உயர்வதற்கு அடிப்படை காரணமே வனங்கள் வந்து குறைந்து வர்றதுனால வெப்பங்கள் வந்து காலநிலை மற்றம் ஏற்படுது. ஏன்னா கொடைக்கானல் சரி இன்னைக்கு தமிழ்நாடு சரி எல்நினோன்ற தாக்கத்தினால நம்ம பழையக்கூடிய அந்த பருவமழைன்றது போயிட்டு போய்விட்டது.
1: சரிங்க ஐயா, தொடர்ந்து பேசலாமே. ஒரு நேயர் வந்து கேள்வியோட காத்திருக்கிறாரு, அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்துடலாமுங்க.
0: நன்றி நன்றி.
1: ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கே எஸ் கார்த்திக் சாருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா சொல்லுங்க.
2: ஐயா எங்களுக்கு கொஞ்சம் நிலம் வந்து வேஸ்டா கிடந்துச்சியா, அதுல ஒரு 50 மரக்கன்றுகள் வச்சிருக்கையா, வேப்பங்கன்று புங்கங்கன்று இந்த மாதிரி மரங்களை வச்சுருந்தோம் ஐயா. சில பேர் என்ன சொன்னாங்க, விளை நிலங்களை ஏன் தேவையில்லாம மரங்களை வச்சிருன்னு சொன்னாங்கய்யா, ஆனா இருந்தாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மரங்களை வச்சிருக்கியா. இந்த மரங்கள்னால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன நன்மைகள், இதை பாதுகாத்தா நம்மளுக்கு அது என்ன பின்னாடி ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குமா, இந்த வழியை சொல்லுவியா.
0: கட்டாயமாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு மரம் குறைந்தது 5 லட்சம் மதிப்பு மிக்க, அதாவது மறைமுகமாக நம்மளுக்கு பல்வேறு இடத்தை கொடுக்குது. உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும் பறவைகளுக்கோட இருப்பிடமா தான், மனிதனுடைய நிலத்தடி நீரை வந்து பாதுகாப்பதும் அதான் மரங்கள் தான். அது இல்லாம இன்னைக்கு மரங்கள் பயன்பாடு வந்து இன்னைக்கு வந்து இந்த தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வனத்துறை வந்து ஊக்குவிப்புறது பாத்தீங்களாக்க, முதலாம் வந்து சந்தன மரம் தேக்கு இதுகள்லாம் நடுவதற்கே கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. இன்னைக்கு வந்து எல்லா மரங்களும் நடலாம், அதை உரிய முறையில் பதிவு செய்து உரிய முறையில் அதை வந்து அறுவடை பண்ணலாம்ன்றது விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு வனத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து இதனுடைய செயல்திட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த ஒரு வனம்ன்றது வந்து நீங்க ஒரு தனி மனித பொறுப்புன்றது ஆகுது. நம்மளால இயன்ற அளவு இந்த வரக்கூடிய சந்ததியருக்கு நல்ல காற்றையும் நல்ல மண்ணையும் ஒரு நல்ல பருவநிலை இல்ல வந்து ஒரு நல்ல மழை பொழிவு, ஏன்னா நீராதாரம்ன்றது

0: முக்கிய காரணமே வந்து மலைகள் தான். அதற்கு ஒரு ஏதோ நம்மளால இயன்ற அளவுக்கு வருங்கால சந்ததி இருக்குது. ஒரு சேர்த்து வைத்தது மாதிரிதான், சேமிப்பு மாதிரிதான் இந்த மரங்கள் நடுவதுன்றதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா.
1: சரிங்க, இன்னொரு நேயர் கேள்வியோடு காத்திருக்கிறார். வருக வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: வணக்கங்க, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காசாம்பாளை கோவிந்தசாமிங்க, தேசிய வன நல்வாழ்த்துக்களுங்க. சிறப்பு வணக்கம்ங்க. அதாவது நாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் வந்து பனை விதைகளை வந்து வருஷம் 2000 விதைகள் நாங்க பயிரிட்டு வர்றோம்ங்க. முளைக்கு போட்டு அதை மரமாக்கிட்டு வர்றோம்ங்க. பாத்தீங்கன்னா இந்த வனத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ சில சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி தடுக்கிறதுன்னு பத்தி சொல்லுங்க ஐயா. நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
0: உண்மை ஐயா வந்து நல்ல அற்புதமான ஒரு காரியம் பண்றீங்க. தமிழ்நாட்டினுடைய மரமான பனைமரத்தை வந்து முன்னெடுத்து அனைத்து கம்மாய்களிலும் நடக்கூடிய போக்கு வந்து கூடிக்கிட்டு வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மரங்கள் அழிவுக்கு வந்து நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்து மக்கள் சார்ந்த பங்கேற்புன்றாங்க. மக்கள் வந்து அதை கண்காணிக்கணும். மக்கள் வந்து இந்த வனத்தை அழித்தால் அதை வந்து உடனே என்னென்ன, இப்போ இந்த கோயம்புத்தூர் பகுதிகள்லாம் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இருக்கு, ஓசைன்ற ஒரு அமைப்பு. அவங்க வந்து ஏதாவது ஒரு மரத்தை வந்து சாலை ஓரத்துல வெட்டினாலே அதை வெட்ட விட மாட்டாங்க. அதை அப்படியே தூக்கிட்டு போய் வேற இடத்துல அதை நடவு செய்வதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா மரத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து பரவலா விழிப்புணர்வு கொடுக்கணும். மரங்களை வளர்ப்பதும் மரங்களை பாதுகாப்பதற்கும் இது சமூக பங்களிப்போடு செய்தால்தான் இதை நிரந்தர தீர்வாகும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஐயா. அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

நிச்சயமாக வனமே வாழ்வு, இதுதான் நம்மளுடைய ஸ்வர்க்கம். நமக்கு மட்டும் இல்லை, பல்லுயிர்கள் அனைத்திற்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வனம். இந்த வனத்தை பற்றி தான் இந்த அக்டோபர் 2 முதல் 8 வரை தேசிய வன உயிரினங்களுடைய ஆண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான கருப்பொருள் இருக்குது. இப்போது இது 72வது வனவிலங்கு வாரத்தினுடைய கருப்பொருள், வாழிடங்களை இணைப்போம் வன விலங்கு.

0: பற்றி எஸ் அண்ணாதுரை அவர்கள் சமூக ஆர்வலர் நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா தொடர்ந்து பேசலாம் ஐயா.
1: வணக்கம். இந்த காலநிலை மாற்றமும் இந்த வன வளங்களும் வந்து இன்னைக்கு இருவழி தாக்கத்தை ஏற்படுகிறது. ஏன்னா இந்த ஒரு பக்கத்துல வெப்பநிலை வந்து உயர்ந்து வருது, இன்னொரு பக்கம் மழை பொழிவு முறையில வந்து மாற்றம். ஏன்னா நம்ம அந்த காலத்துல சொல்லலாம் மாதம் மும்மாரின்னு சொல்லுவோம், மாறின்றா மழை, மும்மாறின்றா மூணு மழை மாதத்துக்கு சராசரியா பெய்யணும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்களாக்கு இந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையே இல்லை. இப்ப அந்த கடைசியில நவம்பர் டிசம்பர்ல மொத்தமா கொட்ட போதும்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்து ஒரு சூழல் வர்றதுக்கு அடிப்படை காரணமே இந்த வனங்கள் வந்து நாளுக்கு நாள் குறைவது வழிவது, இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது இல்லாம காட்டு தீ வந்து முன்ன மாதிரி கிடையாது, இப்ப அதிகமா திடீர் திடீர்னு காட்டு தீ பரவுறதுனால அதை காட்டு தீயை வந்து அணைக்கிறதுக்கு மிகப்பெரியதா இருக்கு. ஆரோக்கியமான வனங்கள் வந்து கார்பனை சேமிக்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கால்நிலை மாற்றத்துல அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. ஆனால் அதனாலதான் இன்னைக்கு நம்ம வனங்களை அதிகப்படுத்தணும், மரங்களை வளர்க்கணும். இதுல வந்து பல காடுகள் சொல்றாங்க. ஒண்ணு வனங்கள்ல வந்து அடர்ந்த வனம் இருக்கு, இன்னொன்னு சமூக பாதுகாப்பு காடுகள்ன்றது நம்ம முன்னாடி உருவாக்கப்பட்டது. அந்த சமூக பாதுகாப்பு காடுகள்ல ஒரு காலகட்டங்கள்ல யூக்கலிப்டஸ், அந்த அக்கேசியா நிலவட்டி என்ற சீமை கருவிகள், இது ரெண்டு பரவலானதுல இதெல்லாம் அந்நிய வகை மரங்கள். இந்த மரங்கள்னால கடுமையா நீராதாரங்கள் வந்து அது மிகப்பெரிய வேர் வந்து கீழே வரைக்கும் தாக்க வெப்பத்தை தாக்கு பிடிச்சு வர்றதுனால பிற மரங்களை வளர விடாமல் செய்யறதுனால இன்னைக்கு வந்து அந்த இயற்கை சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கொடைக்கானலுக்கு மிகப்பெரிய சவால், ஏன்னா நம்மளுக்கு விஸ்கோஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ண பின்னாடி அந்த மரத்தை அகற்றுவதற்கு வனத்துறை மிகப்பெரிய போராடி
0: கொண்டிருக்கிறது.
1: அந்த மரத்துல வந்து மழை பெஞ்ச உடனே ரெட்டிஷா தண்ணி வரும், அந்த தண்ணி பார்த்தா வடியும், நீரூற்றோட அதை கலக்குது, அது வந்து ஒரு விதமான அமிலத்தன்மையோட கலக்கிறதுனால அந்த தண்ணீர் வந்து விஷமான ஒரு தண்ணீராக மாறக்கூடிய ஆபத்து இருக்கு. அதனால அதை அகற்றுவதற்கு என்ன செய்யறதுன்றதுல மிகப்பெரிய ஆய்வும் போயிட்டு இருக்கு.
0: சரிங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் கேள்வியோட காத்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: சிறப்பு விருந்தினர் ஐயா அவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சின்னமலை செல்வம் ஐயா. ஐயா நமது இந்த நாட்டு இந்த சீமை கருவான மரத்தை சொல்ல பத்தி சொன்னீங்க, இப்ப அது போல நிறைய அந்நிய நாட்டு மரங்கள் வந்து நமது நாட்டுல இப்ப வந்து நட்டு இருக்காங்க. சில வீடுகள்லயோ அல்ல ஒரு தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு வகையான மரங்களை நடமாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த போற நட்பில் போய் ஏதோ ஒரு மரத்தை வாங்கிட்டு வந்து நடுறாங்க, இதனால வந்து பின்னால நம்மளுக்கு பாதிப்பு வராதுங்க ஐயா?
1: கட்டாயமா. ஏன்னா இப்ப கூட ஒரு சின்ன விவாதம் வந்துச்சு, இந்த நாற்கர சாலையில கூட வேற மாதிரி இந்த அயல் வெளிநாட்டு மரங்களை நட்டாங்க, அதனால பெரிய விளைவு வரப்போகுன்றதெல்லாம் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்த பின்னாடி அதை அகற்றினாங்க ஒட்டஞ்சத்திர பக்கத்துல. அதனால இது வந்து அயல் நாட்டில இருந்து வரக்கூடிய மரங்கள். உதாரணத்துக்கு எடுத்தா நம்ம பார்த்தினியம் செடியை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தினிய செடி ஒரு காலத்துல வந்து நம்ம இத பரவல வயல் பகுதிகளில் காணப்படாது, அது கோதுமையோடு அமெரிக்கால இருந்து வந்தது, குளிர்பகுதியில இருந்தது. இன்னைக்கு வெயில் பகுதியை தாங்கி பார்த்தினியம் வந்து ஒரு மிகப்பெரிய கலைக்கையா மாறிக்கிட்டு இருக்கு, அதனால தோல் நோய்களும் சுவாச கோளாறுகளும் அதிகமா பரவுகின்றாங்க.
0: சரிங்க, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பாய்
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
0: வழங்கிய வானவில்
2: கோடைப்பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்
5: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.

0: காற்றுக்கு எல்லை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்று சரியாக மாசுபடாமல் இருக்கணும்னா நம்ம இந்த வனத்தை காக்க வேண்டும். அந்த வனம்தான் வாழ்வு. அதுதான் இன்றைய வானவில்லின் வண்ணமாக விருந்து கொண்டிருக்கிறது, வனமே வாழ்வு என்று. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் எஸ் அண்ணாதுரை அவர்கள், சமூக ஆர்வலர் திண்டுக்கலிலிருந்து. ஐயா சொல்லுங்க. அப்போ நம்ம
1: உலகத்திலேயே வந்து 8 முக்கிய பல்லுயிர் பகுதிகள் இருக்கு.
0: சரிங்கய்யா.
1: அதுல ஒண்ணு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம இருக்குது.
0: இப்ப
1: இங்க மட்டும் கிட்டத்தட்ட 7,402 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்கு.
0: சரிங்கய்யா.
1: 2,000 வகையான மருத்துவ தாவரங்கள் இருக்கு. 500 வகையான பறவைகள் இருக்கு.
0: சரிங்க.
1: 139 வகையான பாலூட்டிகள் இருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்களாக்கும் கால போக்குல வந்து இதை வந்து இந்த அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், மறைந்து வரக்கூடிய மறைந்து போகக்கூடிய
0: விலங்குகள்.
1: உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம பறக்கும் அணில்னு ஒண்ணு இருக்கும் கொடைக்கானல், அது வந்து அந்த பறக்கும் அணில் வந்து ஒரு பாலிட்டி வகை சேர்ந்த, அது வந்து மரத்துல ஒரு குறிப்பிட்ட மரத்துல அந்த பழங்கள் மட்டும்தான் அதுக்கு இறை. இப்ப கால போக்குல அந்த வாகன பெருக்கம் சுற்றுலா தாக்கத்தினால அன்னைக்கு வந்து என்ன அந்த குறிப்பிட்ட அந்த பறக்கும் அணில்ன்றது செந்நிற அணில்ன்றது இன்னைக்கு மறைஞ்சுகிட்டு இருக்கு. இது போல வந்து அரிய வகையான பறவைகளும் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய மனிதனுடைய இந்த வனத்தனுடைய அழிவுக்கு ஒரு பெரிய குறியீடுன்னு சொல்றாங்க விஞ்ஞான பூர்வமாக. அதனால நாம வந்து என்ன செய்யணும்னா காடு இருந்தால்தான் நாடு, மலை இருந்தால்தான் மலை, மலை இருந்தால்தான் வளம். அந்த வளத்தை காப்பதற்காக இது மாதிரி உயிரினங்கள் கூட நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய பொறுப்போட நம்ம செயல்படும் பொழுதுதான் அதை வந்து பாதுகாக்க நம்மளுக்கு தோணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் பிளாஸ்டிக் வந்து எவ்வளவோ ஒழிக்கிறதுக்கு முன்னெடுப்பு எடுத்தாலும் இன்னும் வந்து பிளாஸ்டிக்கள் பரவலாக காணப்படுகிறது. அதே மாதிரி சோலை காடுகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் இல்ல தனியார் ஆக்கிரமிப்பு காடுகள், ஏன்னா காடுகள் அழித்து அவர்கள் வந்து ஒரு விரிவாக்கம் செய்யும் பொழுது அது அதனுடைய விளைவுகள்ல நிறைய உயிரினங்கள் அதை விட்டு அகன்று போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து அதை கண்காணிப்பதற்கோ அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கானோ மக்கள் சார்ந்த பங்களிப்போட பன்முகத்தன்மையோட ஒரு செயல் திட்டம்
0: தொடர்ந்து நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார், அவரிடம் பேசிடலாம். வருக வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: இனிமையான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்க.
0: சொல்லுங்க கலைச்செல்வி.
2: வணக்கங்க சிறப்புறுதினர் ஐயாவுக்கும் வணக்கங்க ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
2: ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா முன்னாடி எல்லாம் வனவிலங்குகள் வனத்தில் மட்டும்தாங்க ஐயா இருக்கும், ஊருக்குள்ளார வராது. ஆனா இப்பெல்லாம் சிறுத்தை யானை இது போன்ற விலங்குகள்லாம் ஊருக்குள்ளார வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க ஐயா, இது எப்படிங்க ஐயா? இன்னொரு கேள்விங்க ஐயா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மழை சரியான சமயத்துக்கு மழை வரும், ஆனா இப்பெல்லாம் மழைன்றதே கிடையாது, வெப்பம்தான் அதிகமா போயிட்டு இருக்கு. இது எதனாலங்க ஐயா? இந்த 2 கேள்விங்க ஐயா.
1: நன்றிங்க.

0: முதல் கேள்விக்கு வந்து இப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், காடுகள் இருக்கிற இடத்துல பூரா மனிதர்கள் போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம வந்து இருந்து கொண்டோம். அந்த இருந்து கொண்டது வந்து காடுகளுக்கான ஒவ்வொரு வனவிலங்களுக்கும் ஒவ்வொரு தகவமைப்பு சூழல் இருக்கு. அந்த தகவமைப்பு சூழலை நாம் அளித்ததின் விளைவாக அது வந்து இடம் மாறி வரக்கூடிய போக்கு அதிகமாகுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த புலிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பூரா நம்ம வந்து தனிப்பட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து எஸ்டேட்டா மாத்துறது, அதை காட்டேஜா மாத்துறது, சுற்றுலாவுக்கான ஒரு பார்வை இடமாக மாற்றுவது போன்ற போக்குகள்னாலதான் இந்த விளைவு வருது. ஒரு காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஆதி பழங்குடியினர் அவங்க வந்து ஆதிவாசிகள் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படலை. ஏன்னா காடும் ஆதிவாசிகளும் பின்னி பிணைக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் வனவிலங்குகளுக்கு துன்புறுத்துறதோ வனவிலங்குகளுக்கு பண்பாடான வாழ்வியல் சூழலோ மலைப்பகுதிகளில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோ கிழக்கு தொடர்ச்சி மலையில ஈடுபடவில்லை. காலப்போக்கில் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம நுகர்வு வெறினால இந்த பிரச்சனை வந்து மென்மேலும் அதிகரித்து என்பதுதான் உண்மை. உங்களுக்கும் தெரியாத ஒண்ணு கிடையாதுமா?
1: நன்றி. மழை பருவம் தவறி போய்ப்பதற்கு காரணம்
0: அந்த பருவமழை காலநிலை மாற்றத்திற்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து பூமி வந்து சூடாகிறது. இது சார்ந்து 1992 இன்னைக்கு வரைக்கும் காலநிலை மாற்றத்திற்கான கூட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நிரந்தர நீடித்த தீர்வு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 2050 சென்னை போன்ற நகரங்கள் இருக்குமான்றதே கேள்விக்குறி. அதனால நீர் இதை நம்பி உள்ள நதிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழலை நோக்கி போக போகுதுன்றாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் மாதம் மும்மாறி மழை பெய்தது ஏன் பயலன்றதுக்கு அடிப்படை காரணம் காலநிலை மாற்றம். வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருது. அதை நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரத்தினால் ஏன்னா இன்னைக்கு தொழிற்சாலை புகைகளா இருக்கட்டும் வாகனங்களா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குளிர்சாதன பெட்டி குளோரோ குளோரோபா கார்பன் எல்லாம் மீத்தேன் ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இதெல்லாம் போனதனுடைய தாக்கம் வந்து சூடாயிட்டு இருக்கு. அப்ப நாம எல்லாரும் ஒருங்கிணைந்து இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய உலகளாவிய ஒரு ஒற்றுமையான செயல்பாடு தேவைப்படுது. அது இருந்தால்தான் நம்ம வந்து இதை வந்து முழுமையாக இந்த கடந்த காலத்துல மாறி மாதம் மும்மாறி மழைன்றத பெய்வதற்கான சூழல் உள்ளது.
1: தொடர்ந்து பேசலாமே, அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1-7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
10: October 1-5 ₹1,000 மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
14: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் RawMat India 2020

0: 26 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசன் அண்ட் கோ.

0: வனமே வாழ்வு என்ற தலைப்போடு விருந்து கொண்டிருக்கிறது வானவில் என்ற நிகழ்ச்சியில். சிறப்பு விருந்தினராக எஸ் அண்ணாதுரை அவர்கள், சமூக ஆர்வலர், நம்மோடு பங்கேற்று கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா 72வது வனவிலங்கு வாரத்தினுடைய கருப்பொருள், வாழிடங்களை இணைப்போம், வனவிலங்குகளை செழிக்க வைப்போம் அப்படின்றது. இதற்காக நம்ம எல்லாம் நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்யணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உதவி செய்யலானாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். நம்ம இந்த வனவிலங்குகளுக்கு சுற்றுலா வரக்கூடிய நாம் வந்து உதவிகள் செய்ய வேண்டாம். உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே அதனுடைய வாழ்விடங்களை அதுவே பாதுகாக்கும், பராமரிக்கும். இப்போது அண்ணாதுரையா சொன்ன மாதிரி இந்த பாலித்தீன் பொருட்கள் இதெல்லாம் நம்ம மலைகளில் பயன்படுத்துறது, இங்கே மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா இடங்கள்லேயும் இயற்கைக்கு ஒவ்வாத அந்த ஒவ்வாமை பொருட்களை உபயோகிப்பதை தவிர்ப்பது நலம். இப்போது நிகழ்ச்சியில் பேசக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: ஆ ஐயா
2: வணக்கம். காலை வணக்கம் இருவருக்கும், நலமாக இருக்கிறீர்களா? அவர்களுக்கு காலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலையும் சிவா பேசுகிறேன். உலக வன உயிரியல் தினம் நல்வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி ஐயா.
2: நன்றி ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போல கிராமத்துல சொல்லுவாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிமாங்க. அப்ப என்னன்னா, குழந்தை பிறந்தோடனே அதோட ஞாபகார்த்தமா ரெண்டு குழந்தை பிறந்ததுன்னா ரெண்டு மரத்தை நட்டு வைப்பாங்க. அது வளர்ந்து பெரிய பெரிய நாய் பார்க்கும்போது, ஓ நம்ம குழந்தைய இருக்கும்போது இந்த நட்டு வச்சாங்க, அது ஒரு வழிகாட்டுன்னீங்களே, நாமளும் குழந்தைய இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னீங்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே பெற்றவங்க வந்து நினைக்கிறேன், நமக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கா, ரெண்டு மரத்தை நட்டா அதோட வளத்தை வந்து நாளடைவில் வாழ்க்கையில நல்லா இருக்கு, மரமும் வளர்ந்த மாதிரி இருக்கு, நாட்டோட வளமும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: சரிங்க சிவா, நீங்க
1: என்ன
0: சொல்லுவீங்க?
3: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடைப்பண்பலை வானொலி 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று வனமே வாழ்வு எனும் தலைப்பில் விருந்து கொண்டிருக்கிறது. ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
1: நாம வந்து குடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்பட்டு தண்ணீரும் நாம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று அந்த அத்தனை மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சை
0: மாதிரிதான்.
1: ஏன்னா தமிழ்நாட்டுல 32 நதிகள்ல ஒரு 15 நதிகள் நம்ம தமிழ்நாட்டுலதான் பிறக்குது. இன்னைக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய கிட்டத்தட்ட 61,000 சதுர கிலோமீட்டர் வனத்தை இழந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,500 கால்பந்து மைதானத்துக்கு சமம் நம்ம வினம் இழந்தது. காடுகள் இருந்தா தான் ஒரு நாடு வளமாக இருக்குன்றாங்க, மலைகள் இருந்தா தான் நம்மளுக்கு மழை பொழியும்ன்றாங்க. இப்ப இந்த சூழல்ல தான் இன்னைக்கு நம்மளுக்கு நெருக்கடி ஏற்கனவே கேட்டாங்க அவங்க ஒரு முன்னாடி பேசும்
0: கலை செல்வி கேட்டிருந்தாங்க மழை பருவம் தவறி போய்க்குது.
1: மழை பருவம் வந்து இன்னைக்கு பருவமழை வந்து இன்னைக்கு தவறி பெய்வதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திரும்ப திரும்ப நம்மளுடைய பாதிப்புகள். ஓரின பயிர் ஒரே மாதிரி காப்பியா எஸ்டேட் ஆகிறது, டீ எஸ்டேட் ஆகிறது, அது இல்லாம பிரிப்பட்டு இது மாதிரி ஒரே மாதிரியான ஒரு பயிரிட்டு முறைகள்னால அந்த உயிர்ந்த சூழல் வந்து மிக குறைகிறது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு தன்மையும் குறைகிறது. அந்த நீர்பிடிப்பு திறன் ஒரு தடவை மழை பெஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 6 கூட நீர் விட்டுறாங்க, அது வந்து தொடர்ந்து கீழ ஆறுகளுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய தன்மை வந்து இன்னைக்கு குறைந்ததுனால இன்னைக்கு அணைகள் பூரா வறண்டு கிடக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு. அதனால வனம்ன்றது வந்து ஒரு நம்ம பார்க்கக்கூடியது ஏதோ வனம் தானே, காடுகள் தானே, அதுக்கும் உயிரினங்களுக்கு என்ன தொடர்புனா இன்னைக்கு மனிதன் கீழே வாழ நம்மளாலே வனம் இருந்தா தான் மனிதன் வாழ முடியும். இப்படிப்பட்ட சூழல்ல அந்த வனத்தை சார்ந்திருந்த விலங்குகள் அவங்களுடைய வாழ்வியல் சூழல் அந்த உயர்ந்த பன்மை அந்த பல்லுயிர் சூழல் இருக்கணும் என்றால் நம்ம அந்த வனத்தை வந்து முடிந்த அளவுக்கு அவற்றை தொந்தரவு செய்யாமல் அவற்றுக்கு எந்தவித இடர்பாடுகள் கொடுக்காமல் அவற்றை பாதுகாக்கப்பட்ட அந்த வனத்துல நமக்கும் பங்களிப்பு இருக்கு என்று ஒவ்வொருத்தரும் செயல்பட்டால்தான் நாம வந்து ஒரு வனமே வாழ்வுக்கான அர்த்தமாகன்றதான் இங்க பதிவு செய்து கொள்கிறேன்.
0: சரிங்க, இப்போ ஒரு நேயர் கேள்வியோட காத்திருக்கிறார், அவருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். வருக வணக்கம்
2: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கங்க
2: ஐயா. சிறப்பினர் ஐயாவுக்கு காலை வணக்கம். நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
1: நன்றி, சொல்லுங்க
2: ஐயா. அதாவது நம்ம வந்து வனங்களும் மரங்களும் நமக்கு மனிதர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யுது. இப்ப நாம வந்து அவங்க நாம அவங்களுக்காக நாம என்ன செய்யறதுன்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா வனப்பகுதியில் போனா புகைப்பிடிக்க கூடாது. அது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க? புகைப்பிடிக்கிறீங்க எல்லாமே அதை கடைப்பிடிச்சா நல்லா இருக்குது என்னுடைய கருத்து. இன்னொன்னு அடுத்தது மரங்கள் தேவையில்லாத மரங்களை வந்து அவங்க வெட்டக்கூடாது. ஒரு சிலர் அடுப்பிடிக்கிறதுக்கு அந்த பகுதியில் பார்ப்போம் அதை வெட்டி கொண்டு போவாங்க. அது ஒரு ஏன் அப்படி செய்யறாங்கன்னு. அது இல்லாம வனப்பகுதியை அதிகப்படுத்தணும்னா மனிதனால நம்மளால நாம இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு என்னுடைய கேள்வி. இன்னொன்னு வந்து மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு எண்ணங்கள் என்ன ஒரு குறிக்கோள் இருக்குங்கிறது என்னுடைய கேள்விக்கு.
1: நன்றிங்க, நல்ல கேள்வி. உங்களுடைய இன்னைக்கு நம்மளுடைய பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இளைஞர்கள் தானா முன் வந்து இன்னைக்கு வந்து முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. உதாரணமா பனைமர விதைகளை வந்து நிறைய கம்மாய் கரைகள்ல நட்டு இன்னைக்கு பார்த்தா அது வந்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஆரம்பிச்சாலே இப்ப வந்து பனை

0: அவர்கள் வந்து அந்த துளிர்விட ஆரம்பித்து விட்டனர். இதே சமூக பங்களிப்போட காடுகளை உருவாக்குதல் சொல்லுவாங்க, மக்கள் பங்கேற்போட காடுகள் உருவாக்குதல். ஏன்னா இது சார்ந்த செயல் திட்டங்களை நம்ம வந்து வனத்துறைக்கும் மக்களுக்கான இணக்கமான சூழல் அதிகம் ஏற்பட்டால்தான் இந்த செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க முடியும். இந்த காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, வனத்துறைக்கும் மக்களுக்குள்ள கொஞ்சம் இடைவெளி வருது. ஏன்னா அவங்க வந்து வனக்குழுக்கள் உருவாக்குறாங்க, அந்த வனக்குழுக்களை பலப்படுத்தினாத்தான் அவங்களோட இணைந்து நாம் வனத்தை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்ய முடியும். அந்த வனக்குழுக்கள் கூட்டம் வந்து முறையாக நடத்தப்பட வேண்டும். அந்த வனக்குழு கூட்டத்தில் நாமும் வந்து ஒரு பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வனம் சார்ந்த பட்சத்தை விவாதிக்கப்பட வேண்டும். என்ன மாதிரியான வனங்கள் முன்னாடி இருந்தது, பாதுகாக்கப்பட்ட வனங்கள் எவ்வளவு, அதுல என்னென்ன மரங்கள் இருந்தது, என்னென்ன மரங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன விலங்குகள் இருந்தது, என்னென்ன விலங்குகளை காணும், எதனால் அந்த விலங்குகள் காணாமல் போய்விட்டன என்ற விவாத பொருளாக நாம் வந்து பங்களிப்புடன் செயல்படும் பொழுது அந்த வனக்குழு வந்து ஒரு பழம்பொருந்திய அமைப்பாக மாறும் பொழுதுதான் நாம் வனத்தை வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு வந்து இருக்கும் பொழுதுதான் முழுமையாக நம்ம பங்களிக்க முடியும்.
1: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், நேரை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அன்கோ.

0: நிச்சயமாக வனம் இல்லையேல் நம்மளுடைய மனமும் இல்லை, வாழ்விடவும் இல்லை. ஆகவே வனமே நம்மளுடைய வாழ்வாதாரம், அதை பாதுகாக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பல்லுயிர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். வாழிடங்களை இணைப்பதன் மூலமாக வன விலங்குகளை செழிக்க வைப்பதுதான் இன்றைய இந்த ஆண்டினுடைய கருப்பொருளாகவும் அமைந்திருக்கிறது. ஐயா சொல்லுங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள்
1: நாம் கொஞ்சம்

0: புரிந்து கொள்ள வேண்டியது, வனம் என்பது மரங்களோட தொகுப்பு மட்டும் கிடையாது.
1: சரிங்க.
0: அது வந்து நீர், மண், காற்று, உயிரினங்கள், மனித வாழ்க்கையை இணைக்கக்கூடிய ஒரு உயிரியல் அமைப்பு சூழல், ஒன்றுக்கொன்று பிணையப்பட்ட ஒரு தொடர்பு சங்கிலி. ஏன்னா தமிழ்நாட்டுல மலைகள், ஆறுகள், விவசாயங்கள், வனவிலங்குகள் மற்றும் பல சமூகங்களின் வாழ்வாதாரம் வந்து வனங்களோட ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. எனவே வனத்தை பாதுகாப்பது என்பது எதிர்கால தலைமுறையின் வாழ்வு முறையை பாதுகாப்பது. ஏன்னா நமது அரசு, வனத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், பழங்குடியின மக்கள், விவசாயிகள், கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்கள், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் இணைந்து செயல்பட்டால்தான் நம்முடைய வனத்தை வந்து நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும். வனம் என்பது ஒரு தனிப்பட்டு நமக்கும் வணக்கம் தெற்கும் எந்தவித தொடர்பு இல்லை என்று நம் புறந்தள்ளாமல் அனைவரோட எதிர்கால குடிமையியல் சூழலுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோலம், அதை வந்து நம்ம சிதைத்தால் நம்முடைய வாழ்க்கையை நாமே சிதைப்பது போன்று என்பதை உணர்ந்து அனைவரும் வனத்தை பாதுகாப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற உள்ளுணர்வோடு செயல்படும் பொழுதுதான் நாம் வனம் நமக்கான அனைத்தையும் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வனம் இல்லை என்றால் வாழ்வியல் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம், நாம் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பரவலாக விழிப்புணர்வுகள் பெற செய்ய வேண்டும். வனத்தை பாதுகாப்ப ஒருங்கிணைந்து செயல்படுவோம், வளமான வனத்தை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சிறப்பாக இந்த ஒரு மணி நேரமும் பங்கேற்றமைக்காக கோடை பண்பலையின் சார்பாக தங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வனம் இருந்தால் மழை இருக்கும், மழை இருந்தால் நீர் இருக்கும், நீர் இருந்தால் விவசாயம் இருக்கும், விவசாயம் இருந்தால் உணவு இருக்கும், உணவு இருந்தால் உயிர் இருக்கும். அதனால் வனம் இருந்தால்தான் வாழ்வு இருக்கும். இன்று நாம் பேசிய வனமே வாழ்வு என்ற தலைப்பு, இது ஒரு நிகழ்ச்சிக்கான விவாத பொருள் மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒரு உண்மை. நாம் சுவாசிக்கும் காற்றில் இருந்தும் நாம் குடிக்கும் தண்ணீர் வரை, நாம் உண்ணும் உணவில் இருந்து நாம் வாழும் இந்த பூமியின் சமநிலை வரை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் வனம் துணையாக இருக்கின்றது. ஒரு மரம் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் அதை வெட்டுவதற்கு சில நிமிடங்கள் போதும். அதனால் நாம் நம்முள் ஒரு சிறிய கேள்வியை கேட்டுக்கொள்வோம். நாம் நம் குழந்தைகளுக்கு விட்டு செல்ல போவது கட்டிடங்களையும் சாலைகளும் மட்டுமா, அல்லது பசுமையான ஒரு புவியையும் சேர்த்தா? சிந்திப்போம், செயல்படுவோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கே.எஸ். கார்த்திக். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்றைய நிகழ்ச்சியில வந்து முத்தான நேயராக தெரிவு செய்யப்படக்கூடியவர் சேலம் மேட்டூர் கலைச்செல்வி அவர்கள். இன்றைய முத்தான நேயர்
1: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: வழங்கிய வானவில்.
0: வனம்தான் வாழ்வு என்பதை சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். வானவில் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஸ், எம் சரவணன். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. எனினம் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியின் வருமுன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கையில் தடியும் கண்ணாடியும், அவர் நடந்திட்ட பாதையே நேர்மையின் நெறியும். வெள்ளையரை எதிர்த்தது வீரத்தால் அல்ல, அவர் வென்றது அன்பால், அகிம்சை சொல்லால். எளிய நடை, உயர்ந்த எண்ணம், அவர் இதயத்தில் இருந்தது தேசத்தின் திண்ணம். உப்பு சத்தியாகிரகம் அறவழி போராட்டம், நம் உணர்வில் ஒளிர்கிறது அவரது வழிகாட்டுதல். சாதி மத பேதமற்ற சமுதாயம் கண்டார், தன் உயிரையும் தந்து நம்மை வாழச் செய்தார். சாதி மத பேதமற்ற சமுதாயம் கண்டார், தன் உயிரையும் தந்து நம்மை வாழச் செய்தார். மகாத்மா என்றே போற்றுகின்றோம் நாளும், அவர் மறையவில்லை நம் நெஞ்சில் வாழ்கிறார் எப்போதும். அவர் மறையவில்லை நம் நெஞ்சில் வாழ்கிறார் எப்போதும். ஆம், அகிம்சையின் ஊழியான நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளை பற்றிய கவி வரிகள் இது. அவரின் பிறந்த தினத்தை கொண்டாடி முடித்திருக்கும் இந்த தருணத்தில் கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்றது. வரலாற்று பக்கங்களில் உறைந்து போன மாபெரும் ஆளுமையான மகாத்மா

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிட்டல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்

0: 350-5151.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
5: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
7: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
8: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. Adoda Shiva Textiles sthapanathin 49th aandu thuvakka vizha. October 2 mudhal 1000-ku mela jewelrigal vaangum anaivarukkum azhagiya parisugal. Shiva Textiles, pudhiya anubavam eppozhudhum.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
14: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
15: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில் புதைந்திருக்கும் பல்சுவையான விஷயங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

ஒரு மனிதன் எப்படி மகாத்மாவாக மாறுகிறான் என்று யோசித்து பார்த்தால், அது பிறப்பாளா என்று பார்த்தால் இல்லை. முற்பிறப்பில் செய்த பயனாளா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஒரு மனிதன் மகாத்மாவாக மாறுவதற்கு காரணங்கள் பல இருந்தாலும், மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் அவரை மகாத்மாவாக மாற்றியது ஒரு அவமானம்தான். ஆம், அந்த ஒரு அவமானம்தான் அவரை மகாத்மாவாக மாற்றியது. 1893 ஜூன் மாதம் 7 தென்னாப்பிரிக்காவினுடைய பீட்டர் மாரிஸ்பர்க் என்கிற ரயில் நிலையம். குளிர்காலம் அது. ஒரு இளம் இந்திய வழக்கறிஞர் முதல் வகுப்புக்கான டிக்கெட்டை முறையாக பணம் கொடுத்து வாங்கி பயணிக்கிறார். ஆனால் ஒரு வெள்ளையர் அல்லாதவர் எப்படி முதல் வகுப்பில் பயணிக்கலாம் என்று ரயில்வே அதிகாரி கேட்கிறார். அந்த இளைஞரும் தன்னுடைய நியாயத்தை சொல்லி வாதிடுகிறார். வன்முறையாக அவரது பெட்டிகள் தூக்கி எறியப்படுகின்றன. அந்த இளைஞரும் பிடித்து கீழே தள்ளப்படுகிறார். நள்ளிரவு நேரம், சுற்றிலும் இருட்டு, -டிகிரியில் குளிர். அந்த ரயில் நிலையத்தின் காத்திருப்போர் அறையில் நடுங்கும் குளிரில் ஒடுங்கி கிடக்கிறார் அந்த இளைஞர். அந்த இளைஞர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அந்த ஒற்றை இரவுதான் அவருடைய மனதில் மறக்க முடியாத எண்ணத்தை விதைத்தது. ஆம், அவமானப்படுத்திய இந்த நிறவெறி இருட்டை தான் கிழித்தெறிய வேண்டும் என்கிற ஒரு சபதத்தை ஏற்க வைத்தது. அன்று தொடங்கிய அவருடைய அந்த பயணம்தான் இந்தியா திரும்பிய பிறகு அவரை பல்வேறு பகுதிகளுக்கும் பயணிக்க வைத்தது, மகாத்மாவாக மாற்றியது. மகாத்மாவாக மாறுவதற்கு அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? அகிம்சை என்னும் ஆயுதம். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் கால்பந்து. மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத அந்த சூழலில் மக்களை ஒன்று திரட்ட தென்னாப்பிரிக்காவில் பாசிவ் ரெசிட்டர்ஸ் சாக்கர் கிளப் என்ற பெயரில் கால்பந்து அணிகளை உருவாக்கினார் காந்தி. ஆட்டம் பாதி நேரத்தில் இடைவேளை விடப்படும் போது காந்திஜி மைதானத்தின் நடுவில் வந்து நின்று நிறவெறிக்கு எதிராக எப்படி அறவழியில் போராட வேண்டும் என்று வீராவேசமாக உரையாற்றுவாராம். ஒரு கால்பந்து மைதானத்தை

விடுதலைக்கான விழிப்புணர்வு மையமாக மாற்றிய அந்த சிந்தனை, அந்த தந்திரம் உலக வரலாற்றில் காந்தி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் மேற்கொண்ட அந்த தனித்துவமான புரட்சி தென்னாப்பிரிக்காவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கும் விடிவெள்ளியாக விடுதலையை பெற்றுத்தந்தது. அவரின் வாழ்க்கை பக்கங்களில் இன்னும் சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய இருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
4: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில் புதைந்திருக்கும் பல் சுவையான விஷயங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

உலகையே அகிம்சை என்கிற புது ஆயுதத்தால் புரட்டி போட்ட காந்தியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவார் தெரியுமா? வெறும் 4-5 மணி நேரங்கள் தானாம். மீதமுள்ள நேரமெல்லாம் நம்முடைய தேசத்துக்காகவே உழைத்திருக்கிறார் அந்த மகான். தினமும் சராசரியாக 18 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் காந்தி. அவர் வாழ்நாளில் நடந்த தூரத்தை கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய பூமியை 2 முறை சுற்றி வருவதற்கு சமம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதேபோல அவர் ஒரு நாளைக்கு 100 கணக்கான கடிதங்களை எழுதுவாராம். வலது கையில் எழுதி எழுதி கை வலித்து விட்டதால் பேனாவை இடது கைக்கு மாற்றிக்கொள்வாராம். 2 கைகளாலும் சமமாக சரளமாக எழுதக்கூடிய ஆற்றல் மகாத்மா காந்தி அவர்களுக்கு இருந்திருக்கிறது. மோசமான கையெழுத்து ஒரு முழுமையற்ற கல்வியின் அடையாளம் என்று தன் கையெழுத்தை பார்த்து அவரே வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டதுண்டாம். அதேபோல காலந்தவராமை என்கிற குணமும் இயல்பாகவே அவரிடத்தில் இருந்திருக்கிறது. காந்தியினுடைய இடுப்பில் தொங்கக்கூடிய இங்கர்சால் பாக்கெட் கடிகாரம் என் வாழ்வில்

ஒரு நிமிடம் வீணானாலும் கூட அதை தேச துரோகமாகவே நான் கருதுகிறேன் என்று வாழ்ந்தவர் காந்தி. ஒருமுறை ஒரு கூட்டத்திற்கு செல்வதற்கு அவருக்கு ஒரு நிமிடம் தாமதமாகிவிட்டது. அதற்காக அவர் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து தன்னைத்தானே தண்டித்து கொண்டாராம். ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? மகான்கள் சொல்வதை விட செயலில் காட்டுவதைத்தான் விரும்புகிறார்கள். அந்த வகையில் நம்மில் பிறந்து நம்மோடே வாழ்ந்து மறைந்த மகான் மகாத்மா காந்தியடிகள்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
4: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ்.

0: தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில் புதைந்திருக்கும் பல்சுவையான விஷயங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

காந்தி அவர்களுக்கு அரை நிர்வாண பக்கிரி என்கிற ஒரு அடைமொழியும் கூட உண்டு. இந்த அரை நிர்வாண பக்கிரியின் பின்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் நின்றதை பார்த்து அன்றைய பிரிட்டன் மட்டுமல்ல உலகமே வியந்தது. மகாத்மா காந்தி அவர்களை பற்றி உலக தலைவர்கள் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காந்தியின் மிகப்பெரிய ரசிகர். எதிர்கால சந்ததியினர் இப்படி ஒரு மாமனிதர் இரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை நம்பவே சிரமப்படுவார்கள் என்று அவர் உருகி புகழ்ந்திருக்கிறார். அதேபோல உலகமே வியந்த ஒரு தருணமும் காந்தியின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. 1931 காந்திஜி வட்டமேசை மாநாட்டிற்காக லண்டன் சென்றிருந்த நேரம். அப்போது உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் சார்லி சாப்ளின் யார் என்று காந்திக்கு தெரியாது. அவர் ஒரு புகழ்பெற்ற கலைஞர் என்று உதவியாளர்கள் சொன்னதும் அவரை ஒரு சிறிய அறையில் சந்தித்தார் காந்தி. அந்த சந்திப்பில் இருவரும் இயந்திரமயமாக்கல் மனிதர்களின் வேலைவாய்ப்பை எப்படி பறிக்கிறது என்பது பற்றி இருவருமே ஆழமாக விவாதித்தார்கள். இருபெரும் ஆளுமைகள் சந்தித்த இந்த தருணத்தை உலகமே கொண்டாடி தீர்த்தது. ஆம், இந்த தருணம் உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணமாகவே மாறியது. இது நடந்து கொண்டிருந்த இதே காலகட்டத்தில் 2nd உலகப் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது. உலகின் மாபெரும் சர்வாதிகாரியான ஹிட்லருக்கு வார்தா ஆசிரமத்திலிருந்து காந்தி ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தை அவர் எப்படி தொடங்கினார் தெரியுமா? அன்புள்ள நண்பரே, போரை தவிருங்கள். உலகை அழிவிலிருந்து காப்பாற்றும் வல்லமை உங்களிடம் மட்டுமே இப்போது உள்ளது என்று உருக்கமாக ஹிட்லருக்கு கடிதம் எழுதினார் மகாத்மா காந்தி. ஆக, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருக்குள் இருக்கும் சிறு இரக்கத்தையாவது தட்டி எழுப்பி விடலாம் என்று மகாத்மா காந்தி உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கைதான் ஆயுதமில்லாத ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரியினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய தருணத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறது.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில்

இன்றைக்கு காந்தி என்று சொன்னாலே உலகம் முழுவதும் இருப்போருக்கு அவருடைய எளிய உடைதான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் தென்னாப்பிரிக்காவிலும் லண்டனிலும் இருந்தபோது கோட் சூட் அணிந்தவர் காந்தி. அப்படிப்பட்ட மாமனிதர் எப்படி எளிய உடைக்கு மாறினார்? அந்த எளிய உடைக்கு பின்னால் தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கிறது. ஆம், அந்த வரலாற்று பக்கத்தை இப்போது நாம் புரட்டி பார்ப்போம். 1921 செப்டம்பர் மாதம் காந்திஜி ரயில் மூலமாக மதுரைக்கு பயணித்துக் கொண்டிருந்தார். வழியில் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளை பார்த்தார். சுற்றிருக்கும் வெயிலில் உடம்பில் போதிய துணி கூட இல்லாமல் வறுமையின் பிடியில் அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்நாட்டு மக்களில் பெரும்பான்மையோருக்கு மானத்தை மறைக்கக்கூட ஒரு முழுமையான ஆடை இல்லாத போது அவர்களுக்கு தலைவனான நான் மட்டும் எப்படி இத்தனை துணிகளை உடைத்துக் கொள்ள முடியும் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டார். அன்று மதுரையில் மேலமாசி வீதியில் தன்னுடைய பகட்டான உடைகளை களைந்து ஒரே ஒரு முழங்கால் அளவு வேட்டியை மட்டும் அணிந்து கொண்டு அங்கு நடந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார் காந்தி. குளிர், மழை, வெயில் என வாழ்நாள் முழுவதும் அதே ஆடையில்தான் இருந்தார் காந்தி. அவரின் இந்த எளிய வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மண் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதுபோலவே திருக்குறள் மீது காந்தி அவர்களுக்கு பெருங்காதல் இருந்திருக்கிறது. சிறையில் இருந்தபோது திருக்குறளை அதன் மூல மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள தொடங்கினார். அழகிய தமிழில் தன்னுடைய பெயரை கையொப்பம் இடுவது பற்றி கூட நண்பர்களிடம் கேட்டு பழகி கொண்டு அப்படியே அதை கடைபிடிக்கவும் செய்திருக்கிறார்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
8: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போறது கர்ப்ப காலமும் உடல் பருமனும் பத்தி பார்க்கலாம். முதல்ல உடல் பருமனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்ஐனா பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ். பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தா வெயிட் பை ஹைட் ஸ்கொயர். இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இப்போல்லாம் மாடர்ன் ஃபோனில் நிறைய ஆப் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. பிஎம்ஐ கால்குலேட்டர் ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் அதுலேயே உங்கள் பிஎம்ஐ கண்டுபிடிக்கலாம். நார்மல் பிஎம்ஐ எப்படி இருக்குன்னு பார்த்தா 18.5 to 25 வரைக்கும் இருந்தால் அதை நார்மல் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். 25 to 30 இருந்தால் அதை ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே 30 to 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்பவே ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒபிசிட்டி இருக்கிறதுனால என்னென்ன மாறுதல்கள்லாம் ப்ரெக்னென்சியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒபிசிட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்மோன் லெவலில் இருக்கக்கூடிய மாறுதல்கள்னால அபார்ஷன், கரு சிதைவு கூட ஏற்படலாம். ஏன்னா ஹார்மோன் லெவல்ஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அவங்க பாடியோட வெயிட்டுக்கு அவங்க ஹார்மோன் பத்தாது. அதனால் அந்த ஹார்மோன் எஃபெக்ட் இல்லாததுனால அபார்ஷன், கரு சிதைவுகள் ஏற்படலாம். மெட்டபாலிசத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்கள்னால சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் வரலாம். சில சமயம் குறை மாத குழந்தை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இவர்களுக்கு தூங்கும் போதெல்லாம் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபேட் டெபாஷன்னால ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கலாம். ஓவர் வெயிட்னால நம்மளால எக்ஸசைஸோ யோகாவோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலையும் இந்த இடுப்பு சதை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓவர் வெயிட்னாலையும் டெலிவரி ப்ராசஸில் கூட ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படலாம். பிரசவத்தின் போது என்னென்ன ப்ராப்ளங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா குழந்தையோட வெயிட்டுமே அதிகமாக இருக்கலாம். ஓவர் வெயிட் இருக்கிறதுனால ஃபேட் டெபாஷன் குழந்தைக்கும் அதிகமாக இருந்தால் ஃபீட்டல் மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் சிசேரியன் பண்ணுறோம். ஓகே, சிசேரியன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தா சிசேரியன் பண்ணும்போது அந்த குழந்தையை வெளியில் எடுக்கும் போதும் கஷ்டங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி மயக்க மருந்து கொடுக்கும்போது அனஸ்தீஷியா

0: நிறைய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால டெலிவரி பீரியட்லயும் ஒபிசிட்டினால நிறைய ப்ராப்ளங்கள் வருது. பிரசவத்துக்கு பின்னாடின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் உள்ளவர்களால சீக்கிரமா எஞ்சி நடக்க முடியாது. அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும்னா ரத்த குழாய்கள்ல டிராம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வரும். டீப் வெயின் டிராம்போசிஸ் வந்துச்சுன்னா அது நுரையீரல்ல அந்த ரத்த கட்டு பரவி நுரையீரல் வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். பிரெக்னன்சியில இருக்கக்கூடிய ஹார்மோன் எஃபெக்ட் மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், டெலிவரிக்கு அப்புறம் டிப்ரெஷன் ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுலயுமே ஃபேட் லெவல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதுல போடக்கூடிய தையல்கள்ல ஆறுறதுல நிறைய கஷ்டங்கள் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இம்யூனிட்டி லெவல்ல ப்ராப்ளங்கள் வரதுனால இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். அதனால ஒபிசிட்டிங்கிறது வெறுமனை கர்ப்ப காலத்துல மட்டும் இல்லாம டெலிவரி பீரியட்லயும் சரி ஆஃப்டர் டெலிவரியிலயுமே நிறைய ப்ராப்ளங்களை ஏற்படுத்துது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ப்ரீ பிரெக்னன்சிலேயே நம்ம வெயிட்டை ப்ராப்பரா பிளான் பண்ணிடணும். ப்ரீ பிரெக்னன்சியில ப்ராப்பரான கவுன்சிலிங், ப்ராப்பரான வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓவர் வெயிட்டா இருக்கும், 35க்கு மேல பிஎம்ஐ இருக்கு அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் கூட அண்டர்கோ பண்ணலாம். பிரெக்னன்சி பீரியடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெயிட் ரொம்ப ப்ராப்பரா கவனிச்சுக்கணும். நார்மலா ஒரு பிரெக்னன்ட் லேடி 0.5 kg பர் வீக் கெயின் ஆகணும். அதுல டோட்டல் வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா 10-12 kg. ஆனா ஒபிசிட்டி உள்ளவங்களும் அவங்கள மாதிரியே இன்டேக் எடுக்காம 0.2 kg பர் வீக், அதாவது டோட்டல் பிரெக்னன்சிலுமே 7-8 kg தான் கூடணும். அதனால ப்ராப்பரான வெயிட் கெயின் உங்க டாக்டர்ஸ்ட்ட கேட்டு ப்ராப்பரான சார்ட் எல்லாம் போட்டு நீங்க ஒழுங்கான வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணா டெலிவரி பீரியட்ல அப்புறம் உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில் புதைந்திருக்கும் பல்சுவையான விஷயங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

அவருடைய அறப்போராட்டங்களில் உச்சம் என்று சொன்னால் 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம்தான். 61 கையில் ஒரு தடியை ஊன்றிக்கொண்டு சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை 386 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கிறார். பிரிட்டிஷார் முதலில் இவரை பார்த்து சிரித்தார்கள். ஒரு பிடி உப்பு அள்ளுவதால் ஆட்சி என்ன கவிழ்ந்து விடவா போகிறது என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் நடந்தது வேறு. காந்திஜி நடந்து செல்ல செல்ல லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் திரண்டார்கள். தண்டி கடற்கரையில் அவர் அள்ளிய அந்த ஒரு பிடி உப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்தது. ஆக எளிய மனிதர்கள் தாம் எடுத்துக்கொண்ட கொள்கைகளில் ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை. மகாத்மா காந்தியும் அப்படித்தான். தான் எடுத்துக்கொண்ட அந்த அஹிம்சை என்கிற ஒற்றை கொள்கையின் மூலமாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வைத்த பெருமை அவருக்கு உண்டு.

0: பாது, இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு
1: போனேன்.
0: இது அந்நிய கழுதையா? அதை சொல்லவே இந்த மூட்டைய சொன்னேன். அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி பச்சு கொளுத்து
1: பல பல ஆயிரம்

0: எனில்லான் நீயர் வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர்
1: ஒரு தாயின் வயிற்றில் பிற
0: ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும்

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் வரலாற்று பக்கங்களில் புதைந்திருக்கும் பல்சுவையான விஷயங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

0: 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. நாடு முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய தேசத்தந்தை காந்தி எங்கு இருந்தார் தெரியுமா? அவர் டெல்லியில் இல்லை. இந்த கொண்டாட்டத்தில் அவர் பங்கெடுக்கவும் இல்லை. வங்காளத்தின் நவகாலியில் இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் அங்கு கொடூரமான கலவரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த இரத்த களரியின் நடுவே 77 வயது முதியவரான காந்தி காலில் செருப்பு கூட இல்லாமல் கிராமம் கிராமமாக நடந்து சென்று மக்களிடம் அமைதி வேண்டி பேசிக்கொண்டு. மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் இதை குறிப்பிடும்போது, 1000 இராணுவ வீரர்கள் செய்ய வேண்டிய இந்த வேலையை இந்த ஒற்றை மனிதர் செய்து முடித்தார் என்று குறிப்பிடுகிறார். தேசத்தின் அமைதிக்காக வாழ்ந்தவர் காந்தி. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அவருடைய பெயர் 5 முறை பரிந்துரைக்கப்பட்டும் 1 முறை கூட அவருக்கு அந்த பரிசு வழங்கப்படவில்லை. அதற்காக அவர் கவலைப்படவும் இல்லை. ஏனென்றால் நோபல் பரிசுகளை தாண்டிய மாபெரும் பரிசு அவர். அகிம்சை, சத்தியம் என்கிற 2 வார்த்தைகளை உலகிற்கு செயல் மூலமாக வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதர் 1948 ஜனவரி 30 3 தோட்டாக்கள் பாய்ந்து ஹெராம் என்று சொல்லியபடியே சரிந்தார். துப்பாக்கிகள் சாதிக்க முடியாததை அவருடைய ஒரு கைத்தடி சாதித்தது. இரத்தம் சிந்தி பெறுகிற வெற்றியை விட இரத்தம் சிந்தாமல் பொறுமையால் பெறும் வெற்றிதான் பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கும் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது, இல்லையா? அந்த எளிய மனிதரின் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் காந்திய சிந்தனைகளை கேட்பதோடு மட்டுமின்றி நம்முடைய வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்தும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.
1: சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மினுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தி அடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும்

துராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகர ஆட்சியர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடை பன்மலை 100.5 பாட்டு பட்டாளம். வணக்கம் நேர்களே. வணக்கம் கார்த்திக்.
1: வணக்கம். இன்னைக்கு வந்து அப்படியே கல்லூரி பயணம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கல்லூரி பயணம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுக்குவோம்.
0: சரி,
1: பாட்டு பட்டாளத்தை நல்லா பாடுறாங்களா
0: அப்படின்னு.
1: ஆமாம்,
0: என்ன ஆனாலும் அதுலேயும் ஒரு இது ஒன்று எடுத்து வச்சுருக்குறாங்க. பாட்டு பட்டாளம் சொல்லிட்டோம்ல, இன்றைக்கி என்ன கான்செப்ட், என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறது.
1: இல்லை
0: நம்ம அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்கிறாங்களா.
1: அப்படியா?

0: தூக்க கலக்கத்தில் ஒருத்தர் பாடின மாதிரி இருந்தது, அப்புறம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க தூங்க வேண்டாம் அப்படின்னு. இது இந்த பாட்டுக்கு பாட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது.
1: தெரியுது.
0: ஆமாம்.
1: அவங்க முதல்ல எதில் முடித்தாங்க, தினம் முடித்து தினம்னு தொடங்கி பாடினாங்க.
0: ஆமாம்.
1: அப்புறம் அவங்க தோட்டத்தில் முடித்து தோட்டத்தில் தொடங்கி பாடினாங்க. அதுதான் இன்றைக்கி பாட்டு பட்டாளம். எந்த வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையில தொடங்கி பாடலை பாடணும்.
0: வார்த்தையிலிருந்து.
1: ஆமா.
0: அந்த பாட்டோட தொடக்கத்தை
1: பாடக்கூடாது,
0: பாட்டோட அடுத்த வரியும் பாடிடக்கூடாது.
1: நிறைய சொல்றீங்களே.
0: ஆமா, அப்படியே பாடுவாங்கல்ல.
2: அர்த்தம்
0: அப்படித்தான் அர்த்தம். ஏனெனில் நாம் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று புரிந்து கொள்வார்கள். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு புரியற மாதிரி சொல்ல தெரியலாம்பாங்க. நம்ம நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருப்போம். உனக்கு வந்து சொல்ல தெரியல அப்படிம்பாங்க. அதனால தெளிவாகவே திரும்ப சொல்லிடுறோம், எந்த வார்த்தையில் பாடல் நிற்குதோ
1: அந்த வார்த்தையிலேருந்து தொடங்கி பாடலை பாடணும். நீங்களா பாடிறாங்க, திரைப்பாடலை பாடுங்க.
2: ஆமாம்,
0: அது நிறைய பேர் பாடுவாங்க. சொந்தமாக குரல் போட்டு மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்குவாங்க. பார்ப்போம் இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய காத்து கிடக்கானோன்னு சொன்ன மாதிரி, என்னெல்லாம் செய்ய காத்து கிடக்கிறாங்களோ.
1: நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்க, வணக்கம். நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர்.
0: ஆமாம், நம்பர் சொல்லலையே நீங்கள்.
1: ஆமாம், நம்பர் சொல்லலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண்
0: 0 4 5 4 2 பார்த்தீங்களா, அப்படியே பேச்சு வழக்கில் அது வாட்டுக்கு வருது.
1: வருது 0 4 5 4 2. இப்போ நினைச்சு கூடிய முதல் நேயர், வாங்க வணக்கம்.
3: ஹலோ அக்கா.
1: வணக்கம்மா.
3: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம், ஏ தரக்குடி.
0: ஏ காரக்குடியா? நல்லா இருக்கும். தரக்குடியா?
1: தரக்குடி.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா. சவிதா?
1: என்ன
0: பாடல் பாட போறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடல் கேட்கும் பாருங்க.
1: அது கேட்டுட்டு முடியல.

0: மேகங்கள்னு முடிஞ்சது.
1: மேகத்துல பாடுங்க.
0: மேகத்துல பாடணும், நீங்க எதுல வேணாலும் பாடுங்க.
2: மேகம் தரிச்சது சாரல் நடிச்சது.
0: பாடுங்க
1: பவித்ரா, திரும்ப.
0: ராகம் வராட்டி பரவாயில்ல, நீங்க பாடுங்களேன் முதல்ல, உங்களோட சேர்ந்து நான் பாடுறேன். நீங்க தான் அப்ப முடிவு பண்ணணும் வேற என்ன பாட்டு.
1: வேற மேகத்துல வேற பாடல் பாடுங்க.
2: சங்கீதம்
1: அப்படி வரக்கூடாது, மேகத்துல தான் ஆரம்பிக்கணும்.
0: வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் நாமக்கல் மாவட்டம் பொம்பராபாளையம் கார்த்திகேயன் பேசுறேன்.
1: கார்த்திகேயன், கார்த்திகேயன் உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைச்சு வச்சிருங்க.
0: நீங்களே இப்படி பண்ணலாம்.
1: பாருங்க, ஆசை போல இருக்கு கார்த்திகேயனோட குரல் திரும்ப திரும்ப கேக்குறதுக்கு. அப்படியா?
0: சரி, பாடல் கேட்டீங்களா இதுக்கு முன்னாடி?
1: கேளுங்க.

0: அதுக்கப்புறம் போங்க, நீங்க திரும்ப மேகமே மூணு முறை வர்றதுனால நீங்க மேகமே பாட்டி முடிச்சிட்டீங்க.
1: வாணிஜராமம் பண்ண பாடல் இது.
2: அடுத்து வரி எப்படி வரும் தெரியல.
0: தந்தி இல்லா வீணைன்னு ஆரம்பிக்கும்.
1: தந்தி இல்லா வீணை சுரந்தரமா

0: இன்னும் நாங்க பேசவே ஆரம்பிக்கலையே, அப்படி சொல்லிக்கோமா. யார் பேசுறீங்க?
1: நாங்க விருதுநகர்ல இருந்து பேசுறோம் ஐயா.
2: யாருங்க?
1: என் பேர் முருகலட்சுமி.
2: முருகலட்சுமி
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா இந்த பாட்டு கேளுங்க, முடியிற இடத்துல இருந்து நீங்க ஒரு பாடல் பாடுங்க.
0: பாட்டு எங்க முடியுதோ அந்த எழுத்துல இருந்து பாடணும். வார்த்தை
1: பாடிய கண்ணீர் அது யாராலே, கண்ணீரின் கழுத்தை பார்த்தால் மனமாக
0: பாட்ட போடக்கூடாது. காதலன் மடியில் போட்டால் கேளுங்க. பூ போலேன்னு முடிச்சிருக்காங்க. அதுதான் இல்ல, அதுதான் இல்ல, இப்படிதான் செய்யக்கூடாது.
2: தொடர்ந்து பாட சொல்லலைங்க.
0: அந்த பூ போலேன்னு முடிஞ்சு இல்லையா?
2: பூ போலே, பூ போலே அப்படின்ட்டு நீங்க பாருங்க.
0: அதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும், வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கணும். நீங்க
1: நல்லா பாட்டா போடக்கூடாதா?
2: எல்லா பாட்டும் நல்ல பாட்டு, வார்த்தை தாங்க. பாட்டுக்கு என்னங்க இருக்கு? அப்படியே வருது, நீங்க பாடும்போது எனக்கு வருது. சிவாஜி கணேசன் பாடல் வருது.
0: ஏங்க சிவாஜி கணேசன் எடுத்தும் கொடுத்துட்டாங்க.
2: ஆமா, அவர் ஒரு படத்துல பாடியிருப்பாரு.
1: அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் மனுஷன்.
2: நன்றிங்க, நன்றிங்க.
3: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையில் கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
8: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
9: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
8: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: சூப்பர்.
10: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
12: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
12: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
14: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
15: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
14: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
15: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
16: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1,000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு டடானாலும் அனில் முறுக்கு
1: இந்த வைப் செம்மையா இருக்கு. சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நேரம் முற்பகல் 11:25 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளத்தில்
3: ஒரு வார்த்தையில் முடிஞ்சதுன்னா அந்த வார்த்தையிலேருந்து தொடங்கி பாடணும்.
2: பாடணும்.
3: வணக்கம்.
4: இசையின் வானவில் கோடை பண்பளிக்கும் இரு அன்பு அறிவிப்பாளருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் சொல்றீங்க?
4: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால் சாமி பேசுறேன்.
2: சொல்லுங்க
3: கோபால் சாமி ஐயா. இந்த பாடல் கேளுங்கயா, என்ன வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையிலேருந்து ஒரு பாடல் பாடுங்க.
4: சரி சரி.
3: சொன்னால்
4: தெரியுமா?
2: சரி பாடுங்க, ஏத்துக்கலாம்.
4: கண்ணால் புரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிந்தாலும் உன் உருவம் தெரியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொறுமை.
2: அவர் ஒரு ஃப்ளோல போறாரு, அவர் டிஸ்டர்ப்
4: பண்ணாதுன்னு சொன்னால் தெரியுமா? அது குஞ்சி குஞ்சி பேசுறதும் கண்ணால் புரியுமா? காஞ்சிப்பட்டு ஒண்ணு நான் கொடுத்தேனே. நன்றிங்களா?
3: நன்றிங்க, நன்றிங்க.
5: தெரியுமா? கலா டெய்லர்
3: தெரியும்.
2: அடைமொழி சொன்னா தானே தெரியும்.
3: சரிங்க, எப்படி நல்லா தைச்சு கொடுப்பீங்களா?
5: நல்லா.

0: அப்பங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு.
1: கலா டெய்லர் அக்கானா அந்த ஏரியாவுக்கே ஃபேமஸ்.
0: என்னக்கா சரிதான், இருந்தாலும் நம்மளை நாமளே தாழ்த்தி பேசிக்க கூடாது. எப்போ உயர்வாதான் நம்மளுடைய இது பேசணும் நம்ம. ஆ அவ்வளோதான், நல்லா தப்பிங்க. கலா வந்து நல்லா தச்சு கொடுப்பாங்க. இப்போது உங்களுக்கான அந்த பாடல் தயாராக இருக்குது, கேளுங்க என்ன வார்த்தை முடியுதுன்னு பார்ப்போம்.

0: காதலா மேடம்?
1: அதேதான்.
0: காதல் என்பது
1: வீணவாசி கூடவே
0: வந்ததடி.

0: உள்ளது.
1: கலாமா பாடும்போது மட்டும் பின்னணி இசையோட பாட்டாங்க.
2: ஏமா உங்களுக்கு மட்டும் சிறப்பா வருதோ இசை?
0: சார், எங்க ஊர்ல இருந்து காலவாசல் போவாங்க சார, அவங்களுக்கு கூட ஒரு ஹாய் சொல்லிருங்க.
2: காலவாசல் என்ன சொல்ல வரீங்க?
0: எங்க ஊர்ல இருந்து காலவாசல் போவாங்க சார.
3: கரூர்
1: மாவட்டம் மட்டும் கேட்டது.
3: கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்.
2: இப்பதான் தெளிவா கேக்குது.
3: ஐயா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்
3: சகோதரி. நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோங்க. எப்படி இருக்கீங்க தாமோதரன்?
3: நல்லா இருக்கிறேன். நாங்க எல்லாம்
1: சரிங்க. கேளுங்க.
3: போடுங்க.

0: சங்கீதம்.
1: சங்கீதம் இதே அதில் ஏகாந்த வேலையில் மௌனங்கள் பாடும் காதல் பூவே தோல் மீதிலே உன்னை தாளாட்டுவேன் போலவே காட்டுவேன்.
2: ஆனா பாடிட்டீங்க நல்லா பாடல், ரொம்ப நாள் ஆச்சு பாடல் கேட்டு. என்ன உங்க நீங்க பாடுறதுமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு விட்டு விட்டு வந்துச்சு.
0: இடையில ரெண்டு மூணு வரியும் மாத்திட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல.
2: நன்றிங்க தாமோதரன்.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுப்புழை ஐந்தில் பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை.

0: நேரம் 11:36. கொடை பன்மலையின் பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சி பாடலோட ஒரு வரியில் நிறுத்துவாங்க. அந்த நிறுத்தின வார்த்தை என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையில் தொடங்கி நீங்கள் ஒரு பாடல் பாடணும். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கார்த்திக் சாருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், சரிங்க. உங்களுக்கான அந்த பாடல் கேளுங்க, என்ன வார்த்தை முடியுதுன்னு பார்ப்போம்.

0: நான் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நன்றி சொல்ல இல்லைங்க, நான் அப்படின்ற வார்த்தையில முடிஞ்சிருக்கு. நீங்க அதுலேருந்து தொடங்கி பாடணும். நீங்க அந்த நன்றி சொன்னீங்களே அப்படியே சேர்த்து பாடி பாருங்க, ஒரு பாட்டு வரும். அது வெறும் நானாக இது நான் அப்படின்னு சொல்லியிருக்கு, நான்லே இருக்கு. இப்போ நீங்கள் நன்றி சொன்னீங்களே, நன்றிக்கு முன்னாடி நான் போட்டு ஒரு பாடல் வரும் பாருங்க, பாடி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, முடியுதா? வருதுங்களா? சரிங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: இணைப்பு கொடுத்தவங்களுக்கு முதல் வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கோம், நலமா இருக்கிறோம். பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம்.
2: ஆ சரிங்க. பாடல் கேட்டீங்களா?
0: கேளுங்க கேளுங்க.

0: நான் அதே தான் உங்களுக்கு.
1: நான் பேச நினைப்பதெல்லாம் பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். மேடம்
2: அந்த சவுண்டா காணுமே.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நேரம் 11:40. வர்றவங்க நல்லாவே பாடல் பாடுறாங்க. கடைசியா வந்தவர் கூட நல்ல வரிகளோட கரெக்டா பாடினாரு.
0: நான் பேச நினைப்பதெல்லாம். சரி, இப்போ ஒரு நேர தயாரா இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ. ரொம்ப தூரமா இருந்து கேக்குதுங்க. ரோஸ்லின் எங்க இருந்து பேசுறீங்க?

0: சொல்லுங்கம்மா.
1: ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்.
2: ராசிபுரம்,
0: அதான் தூரமாக கேட்குது. சரிங்க ரோஸ்லின், கேளுங்க பாடலை.

0: ரோஸ்லின் இருக்கீங்களா?
1: வா
0: வா. பாடுங்க. சரியா தான் பாடுனீங்க, தொடங்கியிருக்கீங்க.
2: தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட.
0: சுகம் தரும் சுகந்தமே. சரிங்க ரோசின், சரியாக பாடிட்டீங்க, நன்றிங்கம்மா.
3: யார் வந்தாலும் ரெண்டு வரி மூணு வரி தாண்டி போக மாட்டேங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நேரம் 11:50 ஆகுது. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
9: இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் மணிமேகலைங்க, வெங்கமேட்ல இருந்து பேசுறேன் சார்.
9: கரூர் வெங்கமேடுங்களா?
10: ஆமாங்க சார்.
9: சரிங்க, பாட்டு கேளுங்க.
10: சரிங்க சார்.

0: பூ போலே. மணிமேகலை,
1: பூ போலே அப்படி சொல்லுங்க. பூ போலே,
0: பூ இல்ல பூ போலே, அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கோங்க.
1: அந்த வார்த்தையிலே ஒரு பாட்டு இருக்கு, சிவாஜி கணேசனுடைய அருமையான பாட்டு.
0: அவங்க நடிச்சிருப்பாங்க
1: இல்லைங்க, பூப்பொழி அவ்வளோதான், அந்த வார்த்தை தான் வேணும், வார்த்தையை சொல்லிட்டோம்.
0: ஏதாவது ஞாபகத்துக்கு வருதுங்களா? சரிங்க, யோசிங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க மணிமேகலை, நன்றிங்க. இப்போது நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
2: தேனி மாவட்டம் பெரிய குளத்துலேருந்து முருகேஸ்வரிங்க சார்.
1: முருகேஸ்வரி, இப்போ ஒரு பாடல் ஒழிச்சது கேட்டிங்களா?
2: பாடுறீங்க சார்.
0: பாடுங்க.
2: முன்னாடி வருதா பின்னாடி?
1: பாடுங்க, நீங்க பாடுங்க.
2: அம்மா வென்று வரும் கண்ணி அது தாங்க தாய்மையை கொண்டாடுவே. குக்கு வென்று வரும் சின்ன குழி தன் குழந்தைக்கு சோறுக்குவேடு வந்தாடும் போடு
1: ஆறாகுமே நீர் நல்ல தெளிவா பாடுனீங்க.
0: பாடும்போது தான் கொஞ்சம் உங்களுடைய மொபைல் கொஞ்சம் இடையூறா இருக்குது.
1: மற்றபடி நல்லா இருந்தது பாடல், நன்றிங்க.
0: நன்றிங்க முருகேஸ்வரிமா. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர்,
1: நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயரோ.
0: வணக்கம். என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, வாங்க.
1: நிறைவான நேயர்னு சொன்னதால கோவப்பட்டுட்டீங்களோ?
0: வணக்கம், பேசலாங்க. கேக்குதுங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
0: பேர் சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கிறோங்க, பேர் சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
3: சார் கணேசன், அருப்புக்கோட்டை.
1: அருப்புக்கோட்டை கணேசன்.
0: கணேசன் ஐயா, இந்த பாடல்
1: நல்லா இருக்கும்,
0: இந்த பாடல் கேளுங்க.

0: இதயம் இதயத்தில் முடிஞ்சிருக்குது, இதயத்திலேருந்து ஒரு பாடல் பாடுங்க.
1: ஹலோ
0: கணேசன் கேட்குதுங்களா? பாடல் கேட்டிங்களா?
1: என்னங்க மேடம்
0: இதை எதில் முடிஞ்ச பாடல் கேட்டிங்களா?
1: எதில் முடிஞ்சது மேடம் கொஞ்சம் சரியாக கேட்கல.
2: இதயம்னு முடிஞ்சது.
1: இதயமா?
2: ஆ.
1: இதயம் ஒரு கோயில்

0: போடக்கூடாது.
1: அடுத்த
0: பேர பாடுங்க.
1: வாழும் தேவி இசையில்
0: மலராய் நாளும் சூட்டுவேன், இசையை மலராய் நாளும்
2: சூட்டுவேன்.
0: முதல் பேராகிராஃப் இல்ல, அது முதல் பேராகிராஃப்லயே பாதிக்கு மேல வரல அவரு.
2: சேனா பாடிட்டாங்க இதயத்துல தொடங்கி இதயத்துல
0: நிறைய.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட்

0: எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நிறைவுக்கு வருகிறது பாட்டு பட்டாளம். இனி தொடரவிருக்கின்றது சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்கு விழா தீபாவளி வைபுடன் வழங்கும் மகளிர் நேரம் ஆட்டநாயகி. முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மிலுடன் புதுதில்லியில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களில் பணிபுரியும் இந்த தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.

தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மாதிரி ஒத்திகையை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 6 இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
5: வழங்கும் மகளிர் நேரம்.
1: பொதுவா தனியா ஆடக்கூடிய விளையாட்டுகளை விட குழுவா விளையாடக்கூடிய ஆட்டங்கள் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தனியாக ஆடக்கூடிய விளையாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த செஸ்ஸு, டென்னிஸு, ரன்னிங் ரேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட தோல்வியில் தான் நம்ம வெற்றி இருக்கும். ஆனால் குழுவாக ஆடக்கூடிய விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால், கிரிக்கெட், கபடி, ஹாக்கி, பேஸ்கெட் பால் இந்த மாதிரி விளையாட்டுகளில் வெற்றிங்கிறது அந்த மொத்த குழுவுக்குமே கிடைக்கும். நம்ம குடும்பமும் இப்படி ஒரு குழு விளையாட்டு மாதிரி தாங்க. அதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடினா மட்டும்தான் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். சரி, இன்னைக்கு அப்படியே ஆட்ட நாயகி நிகழ்ச்சியில் ஆடி வெற்றி பெற போறவங்க, உங்க ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 0-4-5-4-2 அப்படிங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் நான் எஃப்எம்ல பேச போறேன் அப்படிங்கிற மகளிராக இருந்தால், 24-24-29 அப்புறம் 290-333 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணுங்க. இல்லைங்க, நான் வழக்கமாக பேசக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மகளிர், 24-24-26 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணுங்க. ஆடலாமா? ஆட்ட நாயகி யாருன்னு பார்த்துடலாமா? நிகழ்ச்சியில் உங்களோடு ஆட்ட கலமை மிக்க காத்திருக்கிறேன். பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். ஆட்ட நாயகின்னு சொல்லியாச்சு, என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 8:00 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி கேட்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வரக்கூடிய விளையாட்டுகள் எந்த விளையாட்டு நம்ம விளையாடலாம், இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அந்த விளையாட்டை விளையாடலாம்.

0: இணைப்பில் வரும் முதல் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தோழி, யார், எங்கிருந்து?
1: கேப்பீங்களா?
0: தொடர்ச்சியா அப்போ உங்களுக்கான அப்படிங்களா, சந்தோஷம். சரி சொல்லுங்க, இப்போ உங்க கண்ணுல என்னெல்லாம் படும்?
1: ரயில் பெட்டியில வந்து 9 வகை 11 17 பெட்டி இருக்கும்.
0: சரி,
1: முன்னாடி இன்ஜின் இருக்கும், ரயில் இன்ஜின் இருக்கும்.
0: ஆனா அதெல்லாம் ரயில் பெட்டிக்கு வெளிய இருக்கும். நான் ரயில் பெட்டிக்கு உள்ள தான் நீங்க இருக்கீங்கன்னு
1: சொல்லேன். உள்ள வந்து நம்ம பெட் மாதிரி இருக்கே.
0: சரி, இருக்கே.
1: அது செக்கிங் பண்றதுக்கு அந்த அண்ணன் வருவாங்க.
0: டிடி, ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர்.
1: சரி, செக்கிங் பண்ணுவாங்க.
0: சரி,
1: நம்ம மக்கள் அதிகமா இருக்காங்க.
0: சரி, மக்கள் வேற
1: புது புது நேர்கள் எல்லாம் பார்க்கலாம் ரயில் பெட்டியில.
0: ஓ சரி சரி, சந்தோஷம். வேற
1: அடுத்து டீ வித்துட்டு வருவாங்க உள்ள.
0: என்னங்க?
1: டீ
0: வித்துட்டு வருவாங்க. சரி,
2: டீ காஃபி காஃபி சாய் சாய் சாய் டீ காஃபி
0: அப்படி.
1: நல்லா இருக்கு, நீங்க சொல்றது நல்லா இருக்கு. டாய்லெட் இருக்குமா? ஒரு அவசரத்துக்கு எங்க போனாலும் வெளியே போக வேண்டிய தேவையில்ல. ரயில்வே பெட்டியிலயும் இருக்கு எல்லாமே.
0: சரி, நீங்க இருப்பீங்க, அதை மறந்துட்டீங்க.
1: நான் இருக்க போய்தான் எல்லாம் பார்த்து
0: சொல்றேன். சரி, நன்றி ராஜேஸ்வரி. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
10: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை. இது வெறும் 100 இல்லைங்க, அதுக்கும் மேல 100.5. இனிப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்பலம். சௌந்தர்யா பேசுறீங்களா?
2: சௌந்தர்யா பதட்டமா இருக்கீங்களோ?
3: இல்லைங்கண்ணா, அப்படி இல்லைங்கண்ணா.
2: அப்படிங்களா, இதுக்கு முடி பேசிருக்கீங்களா?
3: நான் பேசிருக்கீங்கண்ணா.
2: சரி சரி, என்ன நிகழ்ச்சியிலாம் கலந்துக்கிறீங்க?
3: நான் நிறைய நிகழ்ச்சியில கலந்துருப்பீங்களா?
2: உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த நிகழ்ச்சி நான் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கிறவேன் அப்படின்னா எதுக்கு அடிக்கடி நீங்கள் கால் பண்ணுவீங்க?

0: நான் மகளிர் நேரத்திலே வருவேங்கண்ணா.
1: சரி,
0: வேற மற்ற நிகழ்ச்சியிலும் வருவேங்கண்ணா.
1: சரி சரி சரி சரி சௌந்தர்யா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆட்டநாய்
0: வார்த்தை சங்கிலி விளையாடலாங்க.
1: வார்த்தை சங்கிலி வேணா? அது இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறப்ப 8 மணிக்கு போகும். நம்ம சொல்லுக்குள் சொல்லு விளையாடலாமா?
0: விளையாடலாங்க.
1: சரி, உங்களுக்கான ஒரு, நீங்கள் திண்டுக்கல் தானே
0: சொன்னீங்க?
1: சரி, அப்போ உங்கள் மாவட்டத்திலே ஒரு ஊரை கொடுத்துடலாம். நிலக்கோட்டை.
0: கோட்டை.
1: சரி.
0: கோடை.
1: கோடை. ஓகே. என்னங்க?
0: நிடை.
1: நிடை அப்படி ஒரு சொல் இருக்கா?
0: அது இல்லைங்க.
1: நில கூட சொல்லலாம். நில. இன்னும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் யோசிங்களேன். நிலக்கோட்டை கொஞ்சம் அப்படியே பிரித்து அப்படியே உங்கள் கண்ணில் அப்படியே அதை ஃப்ரேம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் அப்படியே தெரியும், தனியாக தெரியும், துண்டாக தெரியும். நடுவில் இருக்க அந்த வார்த்தை ஒரே ஒரு எழுத்து தான். என்னென்ன சொன்னீங்க? அதை திருப்பி முதல்ல இருந்து சொல்லுங்களேன் சௌந்தர்யா.
0: கோடை.
1: கோடை சொன்னீங்க. வேற என்ன சொன்னீங்க?
0: கோட்டை சொன்னீங்க.
1: கோட்டை சொன்னீங்க. நில நான் சொன்னேன். சரிங்களா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எழுத்து, அதை எடுத்தீங்கன்னா அது ஒரு வார்த்தையா உங்களுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அரசன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தை கோ அப்படின்ட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? கோ.
0: ஆமாங்க.
1: கோனா அரசன். சரியா?
0: ஆ சரி.
1: சரி, நன்றி சௌந்தர்யா. அடுத்த இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஆ வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: தங்கலட்சுமி பேசுகிறேன்.
1: ஆ, எந்த மாவட்டம்?
2: தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டியிலேருந்து.
1: ஓ, தூத்துக்குடியிலேருந்து தங்கலட்சுமி.
2: என்ன
1: விலை போகுது தங்கம்னு கேளுங்க. சரி சரி சரி, தங்கம் எல்லாம் போய் அடிக்கடி வாங்குவீங்களா?
2: இல்ல சார், இப்போதைக்கு ஒன்றும் வாங்கலை.
1: சரி, கடைசியா எப்போ வாங்கினீங்க? அப்போ அன்னைக்கு என்ன விலை இருந்துச்சு தங்கம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: இப்போ போய் மூக்குத்தி தான் எடுத்தோம். 3000 ரூபாய்க்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன்.
1: 3000 ரூபாய்க்கு மூக்குத்தியா?
2: ஆமா.
1: எங்க கிராமே உங்களுக்கு?
2: 1 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி.
1: ஓ சரி சரி. சரி சரி சரி சரி, வேற உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு?
2: பொழுதுபோக்குன்னா நாங்க வேலை பாக்குறோம்.
1: என்ன வேலை?
2: இந்த பாக்கெட் ஒட்டுறது. கலம்.
1: என்ன தங்கலட்சுமி?
2: கலமிட்டாய் கடையில.
1: கலமிட்டாய். சரி சரி, ஓகே.
2: அங்க பாக்கெட் போட்டு வேலைக்கு போறோம்.
1: ஓ சரி சரி சரி. இது வந்து உங்களுடைய வேலை, பணி நிமித்தமா நீங்க செய்யக்கூடியது. உங்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன்.
2: பொழுதுபோக்குனா எங்க காலையில
1: என்ன
2: விளையாட்டு?
1: சரி, உங்களுக்கான சொலவடை, வாயால் நூனலும் கெடும் தன். வாயால் நூனலும் கெடும் தன்.
2: தவளை தன் வாயால் கெடும்.
1: நான் நூனல் சொன்னேன். தவளை ரெண்டும் ஒண்ணுதான், நூனல்னாலும் தவளைனாலும் ஒண்ணுதான். வாழ்த்துக்கள் தங்கலட்சுமி.
3: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர்

0: அஞ்சு லிட்டர் கேன் வாங்கும் போது அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாந்தைகளே. இப்போ சக்கரை நோயாலும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய வந்து ஆசையும் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து கண்ட்ரோல் ஆகணும், எந்த மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னா வந்து தொடர்ந்து நம்ம வந்து வந்து உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் நாங்கள் சொல்ல தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா வந்து உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாளாவது வந்து மினிமம் வந்து 1 மணி நேரம் 45 நிமிடம் 1 மணி நேரம் கட்டாய உடற்பயிற்சி, நல்ல ஒரு பிரிஸ்கான ஒரு வாக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு கட்டுப்பாடு, ரொம்ப எளிமையான விஷயம் உணவு கட்டுப்பாடு. அப்படின்னா வந்து மாவுச்சத்து அளவுகளை குறைச்சாவே பார்த்தீங்கன்னா வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் அதிக பேர் இங்கே ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் கடந்த வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் வந்து குறைந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் வித் எந்த மெடிசன்ஸ் எடுக்காமல் சுகர் கண்ட்ரோல். அதுக்கு ஒரே வாய்ப்பு காரணம் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே நம்ம எடுக்கிற உணவுகள் பார்த்தீங்கன்னா 90% வந்து மாவுச்சத்துகள் அதிகமாக உள்ள உணவுகள் தான் எடுக்கிறோம். கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவுச்சத்து உணவுகள் தான் அதிகமாக எடுக்கிறோம். இதில் நம்ம மாவுச்சத்துன்னு சொல்லி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு எல்லாமே கேட்குறோம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற வந்து சாதங்கள் தான், சாப்பாடு சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், ஈவன் வந்து கோதுமை தோசை சாப்பிடும், கேப்பக்கழிகள் இது மாதிரி சாப்பிட்றோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, அளவு மிஞ்சிறப்ப தான் ப்ராப்ளம் வரும். சரிங்களா, எல்லோரும் கேட்குறது என்ன, கோதுமை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகிடுமா சார், கேப்பை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல். ஆனால் அதையே நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறப்ப வந்து 100% வந்து சுகர் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ நம்ம நார்மலாக எடுக்கிற 90% வந்து கார்போஹைட்ரேட்டுகள் நம்ம வந்து 45-50% நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து சுகர் குறைக்க வாய்ப்பு. அப்போ 40% மாத்திரப்ப என்ன, அது கூட என்ன ஆட் பண்ணும் அப்படின்னா வந்து நார்ச்சத்துள்ள உணவுகள், புரதச்சத்துள்ள உணவுகள், நல்ல கொழுப்புள்ள உணவுகள் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அப்போ நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எதில் இருக்கும், பச்சை காய்கறிகள் அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க. புரதச்சத்துகள் எதுகள் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து வெஜிடேரியன் எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸ் வகைகள், பயிர் ஐட்டங்கள், கடலைகள் இதுகளெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னீர் அதில் இருக்கும். வந்து நான் வெஜிடேரியனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முட்டை மீன் பார்த்திங்கன்னா, ஈவன் கோழி ஐட்டங்கள் இருக்கும், ஈவன் மட்டனில் வந்து நல்லவங்க இருக்கும். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல வகையான புரதங்கள் இருக்குது. கெட்ட கொழுப்புகளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது எப்போ கெட்ட கொழுப்பாக மாறும்னா நம்ம பொறிச்சு சாப்பிட்றப்ப தான் அது கெட்ட கொழுப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றேன் சார் நான்வெஜ் சாப்பிட்றது ஒன்றும் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. பட் நான்வெஜ் சாப்பிட்றப்ப என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா வந்து இந்த நான்வெஜ் எடுக்கிறப்ப வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டு இருக்க இட்லியோ இல்லை தோசையோ சாதத்தோ அந்த அளவை நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்துடுறீங்க, அப்போ தான் உண்மையிலே சுகர் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான்வெஜ்னால ப்ராப்ளம் இருக்குது. நான்வெஜ் எடுக்கிறப்ப நார்மலாக ஒரு 2 இட்லி சாப்பிட்றாரு ஒருத்தன் வச்சுங்களேன், அன்னைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றாரு, அன்னைக்கு ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்றாரு, இல்லை மட்டன் குழம்பு என்ன பண்ணுறாருன்னா அந்த டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறான், அந்த 2 இடத்துக்கு 4 இட்லி சாப்பிட்றாங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம். அதுக்காக முழுமையாக வந்து அசைவத்தை தவிருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதனால் வந்து மாவுச்சத்துள்ள அளவை குறைக்கிறோம், மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரமாக நல்லா வாக் பண்ணுறோம், புரதச்சத்து உணவுகளை சேர்த்துக்கிறோம், கார்போ அதே மாதிரி வந்து முடிந்த அளவுக்கு வந்து நார்ச்சத்து உணவு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கொழுப்புலி நல்ல கொழுப்பு உணவுகளும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு இரவுள் நல்லா தூங்குறோம்னா சர்க்கரை நோயை கண்டிப்பாக வந்து நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டில் எக்ஸசைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நேர்களே, மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்கு நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி

0: உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 51 10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடி பண்பலை 100 15 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சரி, இளமை பேசுகிற நிகழ்ச்சியெல்லாம் கேட்பீங்களா? அதில் வர விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்போ உங்களுக்கு நான் ஒரு சரி உங்களுக்கு நீங்கள் சார்லாம் கூப்பிட வேணாம், என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். சரியா கமலா?
1: சரிங்க.
0: சித்தார்த்தன் பேர் சொல்லி கூப்பிடுங்க, நீங்கள் சார்லாம் வேணாம். சித்தார்த்த, சித்தார்த்தன் கூப்பிடுங்க. சரியா? சரி, உங்களுக்கு நான் சிம்பிளாவே ஒரு விளையாட்டு சொல்றேன். கக்க கப்போ விளையாடலாமா? சரி, சொல்லுக்குள் சொல்ல சொல்றீங்களா? சரி, உங்களுக்கான சொல் வந்து பாத்தீங்கன்னா வத்தலை குண்டு.
1: வத்தலை குண்டுங்களா?
0: ம், கஷ்டமா இருக்கா?
1: ரொம்ப வருஷமாச்சு.
0: என்ன கமலா?
1: ரொம்ப வருஷமாச்சு.
0: ஆ, சரி சொல்லுங்க.
1: குண்டு.
0: ம், குடு சொல்லலாமா?
1: என்னங்க சார்?
0: குடு, குடு.
1: குடு.
0: ம், என்ன?
1: தல, தல.
0: ஆ, தல. சூப்பர். ம்,
1: வண்டு.
0: ம், வண்டு. அருமை. வடு சொல்லலாமா? வடு, வடு. என்ன கமலா? தவளை. ம், ரைட். வடு, வடு சொல்லாமா? வடு, வடு, வடு. ம், நன்றி கமலாமா. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். தேனியிலிருந்து ஜெயஜோதி.
0: தேனியிலிருந்து
2: ஜெயஜோதி.
0: ஜெயஜோதி. ஜெயஜோதி, என்ன நலமா இருக்கும்? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும்.
0: ஆ, சரி. ஜெயஜோதி, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
2: ஓகே.
0: உங்களுக்கு என்ன விளையாட்டு வேணும்? சரி, நம்ம குண்டக மண்டக விளையாடலாமா? ஏங்க, இளமை பேசுறதுல உள்ள விளையாட்டு மட்டும்தான் இங்க நம்ம விளையாட போறோம். இது எல்லாமே சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடியதுதான். இளைஞர்களும் விளையாடுறாங்க, நீங்களும் ஒரு யூத், அதனால நீங்க விளையாடலாம். 1 2 3 4ஆ? சரி, 1 2 3 4. சரி, நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 பத்மநாபபுரம், நம்பர் 2 தாராபுரம், நம்பர் 3 சிதம்பரம், நம்பர் 4 விழுப்புரம், நம்பர் 5 தாம்பரம். ஞாபகம்
2: வச்சுக்கிட்டீங்களா?
0: ஆமாம், எல்லாமே புறத்தில் இருக்கிறனால அது புறமே வந்துருச்சு. உங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். நம்பர் 1 பத்மநாபபுரம், நம்பர் 2 தாராபுரம், நம்பர் 3 சிதம்பரம், நம்பர் 4 விழுப்புரம், நம்பர் 5 தாம்பரம். இல்ல, நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே சவுத்துல இருந்து, அதாவது தெற்கு பகுதியில இருந்து நீங்க வந்து வடக்கு பக்கம், நம்ம தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா அந்த வரிசை கரெக்டா வரும். பத்மநாபபுரம், அடுத்து தாராபுரம், சிதம்பரம், சிதம்பரத்துல இருந்து விழுப்புரம், விழுப்புரம் தான் தாம்பரம். கரெக்டா? இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டியது ரெண்டாம் நம்பர் என்ன சொன்ன?
2: பத்மநாபபுரம்.
0: ஓ, அருமை, அருமை ஜோதி, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க.
3: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கிய மகளிர் நேரம்.
3: இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். நண்பகல் 12:31. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம் தோழி, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
4: திருமங்கல மாவட்டம்
3: மதுரை மாவட்டம் திருமங்கலமா?
4: பேர் என்ன
3: சொன்னீங்க?
4: கமலா.
3: கமலா
4: சார்,
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமலா?
4: நான் சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன் சார்.
3: சூப்பர், ஒரு தொழில் முனைவோர் நீங்க.
4: ஆமாங்க சார், எவ்வளவு சின்ன பெட்டி கடைங்க சார்.
3: சரி

0: தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
7: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
6: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
8: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1,000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இது ஆட்டநாயகி மகளிருக்கான இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் மாலையோட்டன்பட்டி ராஜலட்சுமி சார். நல்லாமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜலட்சுமி. அந்த சார் மட்டும் வேண்டாமே, பேர் போதும்.
1: சரிங்க தம்பி.
0: நன்றி அக்கா. என்ன பண்றீங்க ராஜலட்சுமி?
1: நான் களை எடுத்துட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா? என்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல?
1: தோட்டத்துல ரோஸ் இருக்கு.
0: சரி.
1: சப்போட்டா, தென்னமரம்.
0: சரி.
1: அவ்வளவுதான்.
0: சரி சரி சரி, பரவாயில்ல. இது இப்போ நல்லா உங்களுக்கு மழை சீசன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்குது, உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணிலாம் கிடைக்குதா?
1: ஏதோ இப்போதைக்கும் இருக்குங்கண்ணா.
0: ஓ, கேணிலாம் இல்லையா உங்களுக்கு? கிணறு ஏதாவது அந்த மாதிரி பாக்கியா பாசனம் அப்படி ஏதாவது?
1: கிணறு பாசனம் தான்
0: எங்களுக்கு. சரி சரி சரி சரி, நம்ம நேராக விளையாட்டுக்குள்ளே
1: போயிடலாமா? போயிடலாம்.
0: சரி, உங்களுக்கு இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் கொடுத்துடலாமா?
1: நான் அதை கேட்க நினைச்சு நீங்க அதே கொடுத்து
0: பாருங்க தம்பி. அதான் அக்கா தம்பி உறவுங்கிறது அப்படி சிங்க் ஆகுது பாருங்க. ஆமாம். சரி, இப்போது உங்களுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணைக்கட்டு. நம்ம வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த அணைக்கட்டு இருக்குது? மஞ்சளாறு அணை வருமா, எது இருக்குது உங்களுக்கு பக்கத்தில்?
1: எங்களுக்கு ஒரு அணைக்கட்டு இல்லை, சிறுமலை பக்கத்தில் இருக்கிறாங்க.
0: சரி, இப்போ வைகை அணைக்கு போயிருக்கீங்களா?
1: போனதில்ல, பக்கத்தில் தான் இருக்கிற, நாங்கள் போனதில்லை.
0: நீங்கள் அப்போ அணைக்கட்டுக்கே போனது இல்லையா?
1: தோறதுட்டு எங்கேயும் போக மாட்டோம்.
0: சரி, அப்போ ஒரு தொழிற்சாலை இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போயிருக்கீங்களா? அப்படி ஏதாவது கேட்கவா?
1: தொழிற்சாலைக்கு இது வேலை செஞ்சிருக்கிறேன் கேளுங்க.
0: சரி, அப்போ தொழிற்சாலையை எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா?
1: சரி.
0: எந்திரங்கள்?
1: இஸ்கிஸ்கு.
0: வேலையாட்கள்?
1: இஸ்கிஸ்கு.
0: குளம்?
1: அது
0: குளம் குளம்
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சக்கரம்?
1: இஸ்கிஸ்கு.
0: மின்சாரம்?
1: இஸ்கிஸ்கு.
0: சாலை?
1: இஸ்கிஸ்கு.
0: தீயணைப்பான்?
1: இஸ்கிஸ்கு.
0: அருமை ராஜலட்சுமி, ரொம்ப அருமையா விளாண்டிங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். இணைப்பில் வரும் அடுத்த தொழில் வருக. வணக்கம்.
2: வணக்கங்க. சிவகாசிலிருந்து அமுதா.
0: சிவகாசிலிருந்து அமுதா. அமுதா என்ன பண்றீங்க?
2: களப்பணியாளர்.
0: களப்பணியாளர். சரி, நேரா விளையாட்டுக்குள்ள
2: போயிடலாமா? போயிடலாம்.
0: என்ன விளையாட்டு உங்களுக்கு வேணும்?
2: ஏதாவது ஒண்ணு நீங்களே சொல்லுங்க.
0: சரி, ரைட். அப்ப உங்களுக்கு தொட்டு தொட்டு விளையாடுறீங்களா?
2: சரிங்க சார்.
0: சரி, இப்ப நீங்க வந்து ஒரு திருமண வீட்டுல இருக்கீங்க.
2: சரிங்க.
0: சொல்லுங்க.
2: அதாவது திருமணங்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாமே நான் சொல்லணும்.
0: இல்லை, அது வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நீங்கள் திருமணங்கிற வார்த்தையை

0: பயன்படுத்தாமல் சொல்லணும், தொட்டு தொட்டு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்லலாம். ஒரு திருமண வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க, என்னெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணில் படம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம்.
1: சொல்கிறேன் சார். திருமண வீடு, மணமக்கள் அவங்க வந்து தயாரா திருமணத்துக்கு இருப்பாங்க, ஐயர் வந்து மந்திரம் சொல்லி திருமணம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த மன திருமண மகள் அதுல வந்து இந்த மணவரைக்கு தேவையான மந்திரத்துக்குரிய ஜாமான்கள் இருக்கும், வேள்வி நடந்துட்டு இருக்கும். திருமண மகள் அதுல வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா எல்லாம் தார வரத்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க. திருமண மகள் இதுல வாழ்த்துறக்காக வந்த நட்பு உறவு, ரத்த சம்பந்த உறவு எல்லாரும் வந்து வாழ்த்துறக்காக அமர்ந்திருப்பாங்க.
0: அப்படியே கொஞ்சம் வாங்க, அப்படியே அடுப்படி பக்கம் வாங்க, சாப்பாடு விஷயத்துக்கு.
1: திருமண மகள் அடுத்தது எல்லாருக்கும் வந்து பந்தி பரிமாறி கிளை போட்டு சாப்பிட வைப்பாங்க.
0: நன்றி. அப்புறம் தாம்பூலம் கொடுத்து அமைச்சு வச்சிருவாங்க.
1: திருமண மகள் அங்க இந்த குட்டி பிள்ளைங்களோட அறத்தையே தனியா இருக்கும். திருமண மகள் நல்ல ஒரு இசை கீற்று இருக்கும், அது இயற்கையில அடிக்கிற அந்த வாத்திய கருவி வச்சு வசிக்கிறதாகவும் இருக்கும், ஒளிப்பெருக்கி மூலமா வர்றதாகவும் இருக்கும். அது கேக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த திருமண மகள்ல நம்மளுடைய உறவுகள், தூரத்து உறவுகள், அடிக்கடி பார்க்காத உறவுகள்லாம் அங்க பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி.
0: இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமண மகள்ல இருக்கக்கூடிய அந்த புது உடையோட அந்த வாசமே ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு நமக்கு கொடுக்கும். கரெக்டா,
1: உண்மையான வார்த்தை கண்ணை பறிக்கும். எல்லாருக்கும் அதுவே ஒரு தனியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
0: மகிழ்ச்சி. நன்றி அமுதா, அருமையா விளையாண்டீங்க.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷியா நடத்தும் Raw Mat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
5: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பாலியல் தாக்குதல் பிரிவு 7, 8, 2 பிரிவு இருக்கு. இதுக்கே அந்த குற்றத்துக்கான விளக்கம் பாலியல் தாக்குதல்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊடுருவல்லாம் எதுவும் இருக்காது, ஆனா பாலியல் எண்ணத்தோடு குழந்தையினுடைய மார்பகம், பிறப்புறுப்பு அல்லது உடலை தொடுதல் அல்லது தொடச்செய்தல், இதை தான் வந்து பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான தண்டனை குறைந்தபட்சம் 3 முதல் 5 வரை சிறை தண்டனையும் இருக்குது, அபராதமும் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கடுமையான பாலியல் தாக்குதல்னு பிரிவு 9, 10 இருக்கு. இதில் நேற்று பார்த்த மாதிரி தான் கடுமையானங்கிற வார்த்தை ஏன் வருது இதில்னா, இதுலேயும் அந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க அல்லது நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க அந்த கேட்டகரி தான் இதில் கவர் பண்ணுறாங்க. இந்த குற்றத்தோட விளக்கம் என்னன்னா, இதுலேயும் ஊடுருவல் இல்லாத பாலியல் தாக்குதலை காவல்துறையினர், காப்பக ஊழியர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் செய்யறது, அல்லது 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக செய்யறது, இதுக்கு தான் வந்து கடுமையான பாலியல் தாக்குதல் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க சட்டத்தில். இதற்கான தண்டனை வந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் இது. அதுக்கு பிறகு பாலியல் துன்புறுத்தல், அதான் பாலியல் தொல்லைன்னு சொல்லுவோம், அதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுவும் 2 பிரிவு, 11, 12 ஆகிய பிரிவுகள் வந்து இந்த குற்றத்தை பற்றி சொல்லுது. இந்த குற்றத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, பாலியல் நோக்கத்தோடு குழந்தையிடம் தவறான வார்த்தைகளை பேசுறது, சைகை காட்டுறது, உடல் உறுப்புகளை காண்பிக்கிறது, தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து போவது, ஆபாச படங்களை காட்டுவது அல்லது புகைப்படங்களை வைத்து மிரட்டுவது, இதற்கான தண்டனை 3 ஆண்டுகள் மற்றும் அபராதம். அது மாதிரி குழந்தைகளை ஆபாச படங்கள் எடுப்பதற்காகவோ எடுத்தோ பயன்படுத்துறது, இதற்கான தண்டனை 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம். மீண்டும் இந்த குற்றத்தை செஞ்சா குறைந்தபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு சட்டம் வழிவகை

0: செஞ்சிருக்கு. இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஆபாச பொருள்களை சேமித்து வைக்கிறது. ஸ்டோரேஜ் ஆஃப் போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ் என்னன்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட அல்லது குழந்தை படங்களை, ஆபாச படங்களை சேமித்து வைத்து பகிர்வதற்காகவோ அல்லது வணிக நோக்கத்திற்காகவோ வச்சிருக்கிறது. பகிரும் நோக்கத்தோடு வச்சிருந்து புகார் அளிக்க தவறுனா 5,000 ரூபாய், இரண்டாம் முறை 10,000 ரூபாய். பரப்புவதற்காக சேமித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம். வணிக நோக்கத்திற்காக சேமித்தால் 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இது வந்து யாரும் செஞ்சாங்கன்னா தான் அதுக்கு தண்டனை அப்படி இல்லை. இந்த குற்றத்தை தூண்டி விடுபவர்கள் மற்றும் அதற்கான முயற்சியை செய்தால் கூட இது வந்து தண்டனைக்குரிய குற்றங்கள் தான். இந்த குற்றங்களை அதுக்கான பிரிவு வந்து 16, 17 இரண்டு பிரிவு இருக்கு. இந்த குற்றங்களை செய்ய தூண்டுபவர்கள், சதி செய்பவர்கள் அல்லது உதவுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் முதன்மை குற்றவாளிக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை இந்த தூண்டுபவர்களுக்கும் சரி, சதி செய்பவர்களுக்கும் சரி, உதவுபவர்களுக்கும் சரி, அதே தண்டனை அவங்களுக்கும் உண்டு. இந்த குற்றத்தை செய்ய முயற்சி செஞ்சேன் ஆனால் குற்றம் செய்யலையே அப்படின்னு சொல்ல முடியாது. குற்றம் செய்ய முயற்சித்தால் அந்த குற்றத்திற்குரிய அதிகபட்ச தண்டனையில் பாதியான சிறை தண்டனை உண்டு. அதனால் முயற்சி செய்தாலும் அது தவறு தான். உதவி தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 1098. அது 24 மணி நேரமும் இலவசமாக இயங்கக்கூடிய எண். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

நம்ம வேலை பார்க்குற நிறுவனங்கள் இடங்களில் கூட சில பேர் இருப்பாங்க. நம்ம எதை பண்ணாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, குறை சொல்லுவாங்க, மனசு புண்படுற மாதிரி பேசுவாங்க. அந்த நிறுவனத்தில் வேறு யார் எதை பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் பேசிட்டு அதுதான் அன்றைக்கி முக்கிய பேசு பொருளாக மாறும். ஆனால் இதுக்கெலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஆள் பேசினா எதுவும் பெருசாகாது, ஆனால் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க பேசினா அது பேசு பொருளாக மாறும். அப்போ கண்டிப்பாக நம்புங்க, நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, சரியாக இருக்கீங்கன்னு. நீங்கள் திறமையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் தாங்க ஆட்டனாகி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், சித்தார்த்தன். இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும்.

0: இல்ல, விருந்துக்கும் சிறந்தது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
0: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: வணக்கம் நேர்களே.

நேர்களின் கடித வழி விருப்ப கணங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடை பண்பலையின் நற்புலி ஐந்தில் தாராபுரமா ரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் முதல் பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துசெல்வி, பிரபாவதி, பானுமதி. 1961 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நேரம் பிற்பகல் 1:06. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க திண்டுக்கல் நாவல் நகர் அறிவொளி சீதாராமன், சங்கர், சிவன், அமிர்தவர்சன். 1968 வெளிவந்த படம். வி குமார் இசையில், வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சா

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
11: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா அக்டோபர் 2 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: இது உங்கள் கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 நெஞ்சில் நிறைந்தவை.

இனி குடும்ப தலைவன் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தரபுரம் குடித்தெரு நாகராஜன் யமுனா. 1962 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இசைமொழி பேசும் உங்கள் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை பாவை விளக்கு படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேனி, ஆண்டிப்பட்டி, ரத்னம், உமா, மகேஸ்வரி, கோகுல்நாத், திவ்ய தர்ஷினி, குகப்பிரியா. 1960 வெளிவந்த படம் KV மகாதேவன் இசையில் மருதகாசியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் CS ஜெயராமன், எல்லாரேஸ்வரி.

தமிழ் பெண்ணொரு தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொரு தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
3: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
4: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப்
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கொடை பண்பலை 100.5 இன் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேரம் பிற்பகல் 1:22. இது உங்கள் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி பழனி படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க நாமக்கல் வெண்ணந்தூர் தங்கமுத்து. 1965 வெளிவந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் நினைவுகளை மீட்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பண்பலை ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், சாமியப்பன், அருக்காணி. 1972 வெளிவந்த படம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய இசை மலரும் இன்பச் சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, தமிழ் இசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.
4: என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
5: நம் மக்களின் நாளை நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆளுக்கொரு வீடு படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை வடக்கு முத்துசாமிபுரம், சங்கிலி முருகன், காவியா, தர்ஷிகா ஸ்ரீ, ராஜசுந்தர், பூமணி, மாரிமுத்து, சண்முகரத்தினம். 1960 வெளிவந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: நேரம் பிற்பகல் 1:35.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
9: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: கொடை பண்பலை நெருப்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை இனி சிவந்த மண் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தென்காசி, புது சுப்பலாபுரம், செல்வராஜ், சண்முக சுந்தரம், சீனிவாசகம், அங்கையர்கன்னி, தமிழ்ச்செல்வி. 1969 வெளிவந்த படம். MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
5: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஒருத்தவங்க இருக்காங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க குரல் வளம் நல்லா இருக்கு, போக போக அந்த குரல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, வேறு மாதிரியான குரலாக மாறுது, குரல்ல ஒரு விதமான கீச்சு கீச்சு ஒலி.

0: தடிமன் இதெல்லாம் வந்து அவங்களுடைய வார்த்தை மொழியே மாறிடுது. அவங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த குரல் வளமே மாறிடுது. ஏன் இந்த குரல் மாற்றம் நடக்குது? ஏன் இந்த காரணம்?
1: வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரல் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் தொண்டைக்குள்ளே இருக்குது. நம்மளே பேசும்போது அந்த இடத்துல வச்சிங்கன்னா வைப்ரேஷன் கேட்குது இல்லை. ஸோ அந்த ரெண்டு இது வந்துட்டு அப்படியே வைப்ரேட் பண்ண பண்ண நமக்கு காற்று சுவாசிக்கிற காற்றுலேருந்து அப்படியே லங்ஸ்லேருந்து நம்ம காற்று வெளியில் தள்ளி அந்த கேப் வழியாக வரும்போது அது சிமிட்டுறதுனால நமக்கு வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஒருத்தருக்கும் சிக்னேச்சர் வாய்ஸ் வந்து கரெக்டாக அவங்க பருவத்தை தாண்டி வந்தோடனே அந்த வாய்ஸ் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் பாடகராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்ருதி வந்துட்டு ஏற்றலாம் இறத்துலாம் அதெல்லாம் செய்யலாம். பட் ஜென்ரலி ஒருத்தருக்கு பருவம் வயது அந்த ஒரு 14, 15, 16 வயது ஆனதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் அப்படியே செட் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 35-40 வயசில் திடீர்னு குரல் மாறிடும். அதாவது ஒரு பார் கீழே இறங்கும், ரெண்டு பார் கீழே இறங்கும். அப்போவே எல்லோரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க, என்ன தொண்டையில் ஏதாவது இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே என்னடா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குடா பேசினா தானே கேட்குறாங்க, அப்படியே பேசுகிறது விட்டுருவாங்க. பேசுகிறது விட்டாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, இன்னும் டிலே ஆகிடும். குரல் மாற்றம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம். ஜென்ரலி குரல் மாற்றம் எப்போ வரும், நிறையா நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஒரு டீச்சராக இருக்காங்க, மேடை பேச்சாளராக இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் பேசும்போது அடுத்த நாள் தொண்டை வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில பேர் ஸ்பெஷலி இந்த சிகரெட் பீடி இந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு மது அருந்துறவங்களுக்கு குரல் மாற்றம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட போயிடணும். ஏன்னா அந்த குரல் நரம்புகள் எல்லா அந்த ஸ்மோக்கை வந்து அதுதான் கேட்டு மாதிரி வச்சு அடைச்சி அடித்து அது திறக்குது. அந்த இடத்துல அவ்வளோ போய் டெபாசிட் ஆகி சில டைம் கேன்சர் அங்கே இடத்துல வரலாம். அதனுடைய ஃபஸ்ட்டு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரலினுடைய அந்த சுதி அப்படியே இறங்கும். இறங்க நம்மளுடைய மூமெண்ட்ஸும் இறங்கிடும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சுவாசிக்கவே முடியாது, இருமல் வரும், தண்ணி குடித்தாங்கன்னா புறையேறிடும். இதுதான் ஃபைனல். இது ஃபஸ்ட்டு குரல் மங்கும், அடுத்தது வந்துட்டு இருமல் வரும், அண்ட் மூணாவது வந்துட்டு நம்ம ஏதாவது தண்ணி கிண்ணி குடித்தா புறையேறும். இதுதான் மூணு சீக்வன்ஸ். புறையேற ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வோக்கல் கார்டு அந்த பாக்ஸே காலி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சீக்கிரம்தான் வந்துட்டீங்க, அந்த குரல் சேஞ்ச் ஆறப்பையும் வந்துட்டிங்கன்னா அறுவை சிகிச்சையே கிடையாது, ஜஸ்ட் கதிர்வீச்சு கொடுத்தா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். பட் சப்போஸ் இந்த இருமல் வரும்போது நமக்கு இருமல் வர ஆரம்பிச்சிச்சு அல்லது புறையற ஆரம்பிச்சிச்சுன்னா தென் குரல் டப்பாவை எடுத்துகிட்டு ஆயுசுக்கு குரல் இழந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். வாய்ஸ் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். எந்த வாய்ஸ் சேஞ்ச் ரொம்ப நாள் நீடிச்சு ஒரு 5 நாளுக்கு மேலே குரலினுடைய கேரக்டர் மாறியே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டர் போய் பாருங்கள். காது மூக்கு தொண்டை டாக்டர்லாம் இருப்பாங்க, அவங்க சிம்பிளாக ஒரு கண்ணாடி மாதிரி வாய்க்குள்ளே வச்சு பார்த்துருவாங்க எது மூவ் ஆகுது எது மூவ் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சீக்கிரம் வந்துடுங்க. நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 1:46, கொடை பண்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி 1000-இல் ஒருவன் படத்தில் இருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பெக் நகர், ராஜேஷ், தேவி, பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன். 1965 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசிலா.

0: நேரம் 1:51.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: இது உங்களுக்குடைய பண்பலையின் நெருப்பலை ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. இனி கண்ணன் என் காதலன் படத்தில் இருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் கொடையரோடு சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, பாண்டியம்மாள், காமணன். 1968 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுவின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவான பாடல் கண்ணன் வருவான் படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ராமநாதபுரம், யமுனேஸ்வரம், தினகரன், நாகநந்தினி, திலகவதி, மிதுன்குமார், சாய் தீப்தி. 1970 வெளிவந்த படம். சங்கர் கணேஷ் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. நேர்களின் நெஞ்சம் நிறைத்த பாடல்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை நூற்பலை 5 தொடர்கிறது. டோல் தமாக்கா டோல்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. துளலிசை பாடல்களோடு உங்களை உற்சாகப்படுத்தும் இந்நேரம் நம் கோடை பண்பலை வானொலி 100.5 டோல் தமாக்கா தூல். இந்நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: பரமத்தி வேலூர்.

0: மெக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: Shiva Textiles in 2026 Deepavali Vibe Starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

டைம்ல அனில் முறுக்கு டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு டைம் பாஸ்க்கு அனில்

0: ఏ ఊరని ఇది? ఊరు కొత్త మొహలా ఉంది, ఇలా ఎక్కడికి వెళ్తాం ఏంటి?
1: బట్టి పెద్ద పోడండి, బుచ్చినారి భవన్లో చెరుక్కోవడానికి వచ్చాం. మా ఊరు క్యారేజ్ బట్టి వెళ్తున్నానండి.
0: ఆహా,
2: నా పాట
3: తులం బంగారం,
4: నా పాట సంతలో కొన్న కోడెద్దులు,
5: నా పాట పులి గోరు
6: రెండు పళ్ళు,
7: ఎకరం మామిడి తోట,
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
8: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. Adoda Shiva Textiles Thabanathin 49th aandu thookavila. October 2 mudal 1000-ku mela jawuligal vaangum anivarukkum alagiya parisugal. Shiva Textiles, pudhiya anubavam eppozhudum.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: என்ன ஸ்பெஷல்
1: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: கோடை பண்புலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வானொலியின் இன்னிசைச்சோல இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். டோல் தமாக்கா டோல்
1: சப்ஸ்கிரைப் நவ் அண்ட்

0: இதுவரை கேட்டிருஸ்தும் டோல் தமாகா தூல். இனி நேயர்களின் பொழிப்புறையோடு பாடல்களை வழங்க உயிரெழுத்து நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்துள்ளது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா தற்போது அல்ஜீரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் உயிரெழுத்து.

கோடை பண்பிலே வர நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கு அதிகபட்சமாக ஒரு பாட்டு தாங்க கிடைக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஒரு மணி நேரமும் வர எல்லா பாட்டுமே ஒரே ஒரு நேரோட விருப்பத்தில் வரும். அப்படி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மேல் மாந்தை கஜேந்திரன் அவர்கள். பூ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை எடுத்து தொகுத்து அமைச்சிருக்காரு கஜேந்திரன் அவர்கள். அவர் தன்னை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை இப்படி கொடுத்துருக்காரு. வணக்கம் ஐயா, நான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் மேல்மாந்தை சுற்றூரில் வசித்து வருகிறேன். நான் நீண்டகால வானொலி தீவிர சுவைங்கன், கடை வைத்து வணிகம் செய்து வருகிறேன். என் அப்பா, அம்மா, நான், என் மனைவி, மகன், மகள் ஆகிய 5 பேர்கள் அடங்கிய கூட்டு குடும்பம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கஜேந்திரன் ஐயா. அப்பா பெயர் மாணிக்கம், அம்மா கமலம், என் பெயர் கஜேந்திரன், மனைவி பகவதி, மகன் ருத்ரகுமார், மகள் பிருந்தாலட்சுமி. அப்பா அம்மா ஓய்வில் இருக்கிறாங்க. மகன் இளங்கலை பட்டப்படிப்பு வேளாண்மையில் படிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகள் வந்து 2 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கடையில் இருப்பேன், வணிக இடைவெளி நேரத்தில் பண்பலைக்கு நான் மடல் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 வரை பண்பலை ஒழித்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் கஜேந்திரன், 12 வரைக்கும் கேளுங்க, எங்களை ஒளிபரப்பு 12 வரைக்குமே ஒழிக்குது. கோடை பண்பலை நிலைய இயக்குனர் மற்றும் நிலையத்தில் பணிபுரியும் தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பணியுடன் பூ என்ற சொல் தொடங்கும் பாடல்களை கதமமாக தொகுத்து வழங்கியுள்ளேன். இந்த பாடல்களை என் குடும்பத்துக்காகவும் 2.5 கோடி மக்களுக்காகவும் காற்றில் செவிக்குளிர விடும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக கஜேந்திரன், இன்னைக்கு உங்களுடைய தெரிவில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் கண்டிப்பாக வரப்போது, சந்தோஷமாக கேளுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, பூக்காரி திரைப்படத்தில் வந்து ரோஜா முல்லை செவ்வந்தி கதமம் அப்படின்னு பூ வணிகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகம். அந்த வணிகம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் அதற்குன்னு தனியாக மார்க்கெட்டே இருக்குது. பூ மார்க்கெட்டு, பூக்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக சில மார்க்கெட் இருக்குது. அந்த மாதிரி பூ வணிகத்தை சிறு வியாபாரிகள் ரொம்ப அதிகமாகவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பூ வணிகம் பண்ணக்கூடிய ஒரு சிறு வியாபாரியோட ஒரு பாட்டு தான் முதல் பாடல். கேட்கலாமா?

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காரு. சார், நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க, சைனல் ஃப்ளூயிட் அதை பத்தி சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சைனல் ஃப்ளூயிடுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை பத்தி சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
2: இது என்னன்னா, சைனல் ஃப்ளூயிடு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. என்ன மிஷினுக்கு எப்படி சத்தம் வருது, இல்லை டோர் நம்ம லாக் பண்ணும் போது இதுல சத்தம் கீச்சு கீச்சுன்னு வருது, அதை நம்ம என்ன பண்றோம், எண்ணெய் கொண்டு போய் உள்ள விடுறோம். என்ன விட்டால் அந்த சவுண்டு கம்மியாகும். எதனால் ஆகுது, ஃப்ரிக்ஷன் கம்மியாகுது, உராய்வுத்தன்மை உள்ளேருந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு தேய்மானம் கம்மியாகும். இது ஆண்டவன் படைப்பில் படைக்கப்பட்டது தான் அந்த சைனல் ஃப்ளூயிட்னு இருக்கிறது. அது வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளேயே சுரக்கும். மேனுஃபேக்சரிங் எங்கே அந்த ஆயில் நடக்குது அப்படின்னா, சைனோயம் சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அது சுரப்பி, அந்த அதுதான் சுரக்குது. அது சுரந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா, அதை நம்ம ப்ராப்பராக லூப்ரிகன்ட்ல வச்சுக்கிது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பரான கண்டென்ட் இருக்கணும். ஸோ இதில் அதோட குவாலிட்டி கம்மியாக தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும் இந்த இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது மெயினாக அது அமைக்கப்பட்டது எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி லூப்ரிகென்ட்டான விஷயத்துக்கு இருக்குது. இது முக்கால்வாசி எல்லா ஜாயிண்ட்லேயுமே இருக்குது, நீ ஜாயிண்ட்ல இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஸோ நம்ம ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னா அந்த இம்பாக்டை கொஞ்சம் அது உள்வாங்கிக்கும். ஸோ இப்போ தண்ணியில் நம்ம ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலில் வேகமாக அடித்தோம்னா அந்த ஒரு இம்பாக்ட் அந்த ஆயில் வாங்கிது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்மளோட இதுவுமே வாங்கிக்கும். அதே மாதிரி நம்ம காட்லேஜ் அந்த மேலே இருக்க அந்த லேயர் ஆஃப் போனில் இருக்க காட்லேஜுக்கு ஒரு சத்து கொடுக்குது. ஒரு அது மூலியமாக தான் அந்த சத்து எல்லாமே அந்த சைனல் ஃப்ளூயிட் மாதிரி தான் காட்லேஜுக்கு போகுது. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அந்த சைனல் ஃப்ளூயிட் யூஸ்வலாக நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராக இருக்கும். அது வந்து எந்த விதமான பிளட்டு கலந்த மாதிரி இருக்காது, ரொம்ப மஞ்சளாக இருக்காது, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கிளியராக அந்த இதில் இருக்கும். ப்ராப்பரான அந்த எண்ணெய் எடுத்து விட்டோம்னா அந்த எண்ணெயோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே லைட்டாக இருக்க ஃபேஸ், அந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திக்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் எதுலாம் பயங்கரமாக அந்த இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணலை, இல்லை வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த முடக்கு வாதம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாத டைப்லையும் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாத டைப்பில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த சுரப்பி வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு தேய்மானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாகும். இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது நான் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ஏதாவது நான் உணவு முறை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இது உணவு முறைன்னு ப்ராப்பராக இதுக்குன்னு இல்லை. இந்த உணவு சாப்பிட்டா இது அதிகமாகும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இதுக்கு யூஸ்வலாக டேப்லெட்ஸ் கொடுப்போம், குளுக்கோசமைன் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கொடுப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து இன்ஜெக்ஷனாக போடுவோம், அதை வந்து ஹைலூரிக் ஆசிட் சொல்லி இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அதை வந்து நாங்கள் முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆயிலோட ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போடுவோம். யூஸ்வலாக அது பிஆர்பி ஒன்று இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புலேருந்து எடுத்து அது செலுத்துகிற இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அதோட சேர்த்து ஹைலூரிக் ஆசிடும் போடும்போது இன்னும் கொஞ்சம் சில பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பரான அடிக்குவேட் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நம்ம கம்மியாக குடிக்கக்கூடாது, தண்ணி நிறையா குடிக்கணும். ப்ராப்பரான அந்த ப்ரோட்டீன் அடிக்குவேட்டான ப்ரோட்டீன் டயட், அதாவது எக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த முடக்குவாத பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அந்த சைனோவில் ஃப்ளூயிடோட ஒரு தன்மையை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1-5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
12: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
15: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.

அடுத்ததா 16 வயது நிலை படத்துல இருந்து செந்தூர பூவே அப்படிங்கிற பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் அவர்கள். 16 வயசு, அதாவது அடோலசன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, விடலை பருவம். இந்த பருவத்துல தாங்க காதல் அரும்பக்கூடிய பருவம். அந்த காதல் பார்த்தீங்கன்னா அது ஒரு புரியாத ஆனந்தம், பரிதவிப்பு, நேசம் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்தவும் முடியாது, வெளிப்படுத்தாமலையும் இருக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வை கடத்தக்கூடிய ஒரு பாடல் கேட்கலாமா?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பாடல்களை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் அவர்கள். பூ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களா எடுத்து அமைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்ம பூவை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. இப்போ செம்பருத்தி பூ, இது பரவலா எல்லாத்துக்கும் அணுகக்கூடிய வகையில கிடக்கக்கூடியது. இது வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்களை புத்துணர்வு பண்ணுறதுலையும் இது ஒரு பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பூவை வந்து நீங்கள் அரைச்சி உங்கள் தலைக்கு தேய்ச்சி தலை பராமரிப்புலேயும் இது பயன்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ செம்பருத்தி பூ டீ எல்லாரும் இப்போ பரவலாக அதை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இதயத்தோட ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பலன்களை நிறைய கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன பாடல்னு பார்த்துடலாமா? ரோசாப்பூர் அவிக்கைக்காரி படத்துலேருந்து உச்சி வகுந்தெடுத்து அப்படிங்கிற பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு நம்ம நேயர்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன்.

0: அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்புலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
3: போமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இனர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: வழங்கிய உயிரெழுத்து.

பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த பூக்கள் பாருங்கள், சந்தோஷத்துக்கும் அதைத்தான் பயன்படுத்துகிறோம், பக்திக்கும் அதைத்தான் பயன்படுத்துகிறோம், சோகத்துக்கும் அதைத்தான் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஒரு விஷயங்கள்லையும் ஒரு நிகழ்வுகள்லையும் பூக்கள் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது. அப்படி அடுத்து பூ அப்படின்னு தொடங்கக்கூடிய என்ன பாடலை கேட்டிருக்காரு நம்ம நேயர்னு பார்த்துடலாமா? கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்திலிருந்து பட்டு வண்ண ராசாவாம், காதலுக்காக கற்பூரம் கரைவது போல நம் அன்பு கரையக்கூடாது என்று பாடியது அப்படின்னு கேட்டிருக்காரு. பாடலை வாங்க கேட்டலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
10: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 3:36. சரி, அடுத்ததா ஆவாரம் பூவை பத்தி, அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா உடல் சூடு, அப்புறம் அதிகமான தாகம், இந்த மாதிரி உணர்வுலாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆவாரம் பூ வந்து மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. தோல் பராமரிப்புலையும் இந்த ஆவாரம் பூ பயன்படுதாங்க. இந்த ஆவாரம் பூவை தேநீர் மாதிரியும் நீங்கள் வச்சு குடிக்கலாமா? இந்த பூவை தேடி நீங்கள் ரொம்ப அலைய வேணாம். நீங்கள் சாலைகளில் போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நிறையவே முளைச்சிருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, அடுத்ததா எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துலேருந்து மறிக்கொழுந்து, மதுரை மறிக்கொழுந்து பாட்டை கேட்டிருக்காரு. வாங்க கேட்டலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5. நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உயிரெழுத்து. இன்றைய நமது நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் அவர்கள். சரி, எவ்வளவோ பூக்கள் இருக்குங்க, ஆனால் இந்த காதலை பரிமாறுறப்ப மட்டும் ஏன் ரோஜாவை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியல. இந்த கேள்வியை நம்மளுக்கு பாடல் தெரிவு பண்ணி அமைச்ச நேரத்தையே கேட்கலாம். அவர் அதுக்கான பதிலை சொல்லட்டும். நம்ம ரோஜாவை பற்றி சில மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரோஜா இதழ்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. அதாவது அதில் சோர்ஸ், அதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ரோஜா இதழ் பார்த்தீங்கன்னா உடல், அதாவது நம்ம தோல் வறட்சி, அந்த ஈரப்பதம், நம்மளுடைய தோல் பராமரிப்பு, இதிலெல்லாம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இன்னொன்று, ரோஜா வந்து பார்த்திங்கன்னா அதோடய மனம் வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குதான். இது வந்து மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதுபோக ரோஜா இதழ்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அது நல்லது தான் செய்யும். சரி, அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். முள்ளும் மலரும் படத்திலிருந்து செந்தாளம் பூவே அப்படிங்கிற பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு, கேட்டுடலாமா?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

அடுத்ததை பார்த்தீங்கன்னா பவளமல்லி அப்புறம் பாரிஜாதம், இந்த ரெண்டு பூக்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட இலை பூ இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக மூட்டு வெளி அப்புறம் சில அலர்ஜி நோய்களுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக குளவழுக்கு படத்துலேருந்து பூ பூவா பூத்திருக்கு அப்படிங்கிற பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு நம்ம

0: இல்லம்மா.
1: பூ பூவா பூத்திருக்க.

0: நீ சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ, அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ, கரும்பு வாணியிடம் இல்லாதது என்ன பூ,
0: படிப்பு இது வாய் திறன்.

0: சொல்லுங்க. என்ன பூ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: வேலை செய்ய சோம்பல் தரும், வீட்டில் கூட வெறுப்பு வரும், வேதனையில் மலரும் பூ என்ன பூ?
2: சலிப்பூ.
1: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ?
2: மதிப்பு.
0: மனசு

பாருங்கள், என் குடும்பத்துக்காகவும் 2.5 கோடி மக்களுக்காகவும் காற்றில் தவளை விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் அவர்கள். அப்படிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்கள் தெரியும் உங்களுடைய பாடல்கள் எல்லாமே. இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன்பாய் நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
5: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: வணக்கம் வேதா.
1: நிவேதா
0: இல்லை, அதாவது நிவேதா அப்படின்னா நீ வேதா. அதான் நீ வேதா, வேதான்னு தான் கூப்பிட்டேன்
1: உங்களை. சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களோட நிவேதா பால்ராஜ்.
0: சரி, நிகழ்ச்சியில் நிவேதா பால்ராஜ், உங்கள் கூட நான்
1: சித்தார்த்தன்.
0: சரி, நேர்களில் எந்த நேரில் எந்த நம்பரில் வரலாம்?
1: என்னங்க இப்படி கேட்குறீங்க, நீங்களே சொல்லியிருப்பீங்கன்னு
0: நினைச்சேன். சரி, பொதுவான நேர்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
1: பொதுவான நேயர்கள் 24 24 26 290 303 எண்கள் என்ற எண்களில் வரலாம்.
0: மகளிராக இருந்தீங்க அப்படின்னா 24 24 29 வாங்க. அறிமுக நேராக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24, மறக்காம 0 4 5 4 2 சேர்த்து வாங்க.
1: இதை சொல்லிட்டீங்க, என்ன நிகழ்ச்சி பேருனே சொல்லவே இல்லை.
0: இது இன்னைக்கு பாட்டுக்குள் பதில். நேர்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. லயன்லாம் அங்கே நான் வர்றப்பே பார்த்தேன், பலமாக வந்துக்கிட்டு இருக்கு, அவங்களால சமாளிக்கவே முடியல. ஒரு பாடல், சரி தெரியாதவங்களுக்கு சொல்லிடலாம், ஒரு பாடல் நம்ம வந்து ஒரு சின்ன கட்டு அதாவது நம்ம ப்ளே பண்ணுவோம். நம்ம கேட்போம் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான விட அந்த கட்டுக்குள்ள அந்த பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதான்
1: பாட்டுக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்.
0: சரி, முதல்ல வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துடலாமா?
1: வாங்க. வணக்கம்.
2: இதுவரைக்கும் மாலை வணக்கம். நான் காரைக்குடி சாமிநாதன்.
1: சாமிநாதன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்கும்.
2: நன்றிம்மா.
1: பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாமா, சொல்லுங்க.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டமா, கேள்வி கேளுங்க.
0: கேட்குறேன், கடினத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஒளியில் மின்னும் கல் எது?
1: இன்னொரு முறை போடலாங்களா பாடலை?
0: பாடலை இன்னொரு முறை, சரி போடலாம்.

0: கேட்டிங்களா? கேள்வி சொல்றேன். கடினத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஒளியில் மின்னும் கல் எது?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: அந்த ஒன்று ஏப்ரல் மலை மேகமே.
0: சரிங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: என்ன ஸ்பெஷல்
7: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
11: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ

0: நிக்கோலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன், வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 தாராபுரம், VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
9: சத்யா ஏஜென்சிஸ்
11: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
12: நேரம் சரியாக 4:16. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து பாட்டுக்குள் பதிலாக வந்துகிட்டு இருக்கு.
13: ஆமாம்,
12: நீங்கள் பாடுவீங்களா வேதா?
13: பாடலாம் மாட்டேன்.
12: ஏன், இவ்வளோ ஒரு பாடல்கள் வச்சு ஒரு கேள்வி கேட்குறோம், அப்போ நீங்கள் ஒரு பாடாமல் இருந்தால் எப்படி?
13: பாடுவேன், அவங்களால தான் கேட்க முடியாது.
12: சரி, இப்போ ஒரு பாடல் வருது, இந்த பாடல் நம்ம ஒழிக்க விட்டுடலாம், அதுக்கப்புறம் நேரில் சந்திச்சு அவங்ககிட்ட கேள்வியை கேட்கலாம். சரியா?
13: கண்டிப்பாக.

0: இணைப்பில் இருக்கும் நேயர் வாங்க. எங்கே
1: ஒரு நாள் வருதலில் நான் இருப்பேன் நதிக்கரையில். அழகாய் பேசி தம்பி கரைக்கு கொண்டே இருக்கும், நமது அருமை தம்பிக்கும் அழகாய் பேசி கொண்டே இருக்க சகோதரிக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது சேலம் கையப்பர் கோமதி குப்பசாமி. தம்பி தங்கச்சி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கலாம் தங்கச்சி.
0: சரி கோமதி, பாடல் கேட்டீங்களா?
1: எப்படி
0: பாடல் கேட்டீங்களா கோமதி?
1: கேட்டம்பா.
0: சரி, என்ன கேள்வி அப்படின்னா, அசல் உண்மையான அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த பாட்டுக்குள்ள இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
1: நானே ரயில் உங்க கூட பேசுறதுக்கு பாட்டுக்கு தயார் நிலையில இருந்து இன்னொரு முறை.
0: சரி, உங்களுக்காக இன்னொரு முறை.

0: கேட்டிங்களா கோமதி?
1: ஆ கேட்டேன் தம்பி.
0: ஆ இப்போ சொல்லுங்க இதில்.
1: இப்போ கேளுங்க ஒரு முறை.
0: அதாவது அசல், உண்மையான அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த பாடலுக்குள்ள இருக்கு.
1: உண்மையான ஒரு தரல் பொருள்.
0: ஆமா, உண்மை
1: அப்படின்னு. நல்லவன்.
0: கரெக்டா சொல்லுங்க. நல்லவன் அப்படிங்கறது ஒரு ஆண் பாலை குறிக்குதே. நான் சொல்றது அசல்.
1: அது பொய் சொல்லாம எதுவுமே நிஜமா பேசுறது உண்மைக்கும் நல்லவன் தானே, நடிக்காம.
0: நல்லவன் அப்படிங்கறது ஒருத்தரை சொல்லக்கூடியது, அவருடைய பண்பை சொல்லக்கூடியது, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. நான் கேட்டது உண்மையான அசல் அப்படிங்கிறதுக்கான பொருள் தரக்கூடிய ஒரு சொல், இரண்டு எழுத்து சொல்.
1: சொல்லுங்களா, கொஞ்சம்
0: கரெக்டா புடிச்சிட்டாங்க. நீங்க என்னவேதா நல்லவன் அப்படின்னு

0: பிடிச்சிட்டாங்க. அதில் இதுக்கு மேலே நான் க்ளூ கொடுக்க முடியாது கோமதி.
1: அடுத்த ரொம்ப தங்கமானவர்னு சொல்லுவோம் தம்பி.
0: அப்படிங்களா, சரி உங்களுக்கு அடுத்த வர நேரம் அதுக்கான பதில் சொல்லுவாங்க, கேட்குறீங்களா? சரி வாங்க, இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து?
2: தேனி மாவட்டம் கம்பானப்பட்டிலிருந்து நிவேதா பேசுறேன்.
0: நிவேதா, ஏன் கூட ஒரு நிவேதா இருக்காங்க?
2: நான் கேட்டிருக்கேன் அவங்க பேசுறத.
3: அப்படியா?
2: ஆமா, கூட பேசணும் நினைச்சுக்கே இருந்தேன். ரெண்டு நிவேதா.
3: ரொம்ப நன்றிங்க,
2: சந்தோஷமா இருக்கு.
0: நிவேதா பாடல் கேட்டு
2: வேண்டுகோள் மட்டும்
0: சொல்லுங்க.
3: சொல்லுங்க.
2: வர சனிக்கிழமை என் மருமகளுக்கு, என் தம்பி மகளுக்கு பிறந்த நாள், ஃபர்ஸ்ட் பிறந்த நாள்.
0: பேரு, அவங்க பேரு
2: அன்விகா
0: யாழினி. அன்விகா யாழினிக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன். இப்ப கேள்வி, இந்த பாடல் முன்னாடி கோமதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பாதி
3: கண்டுபிடிச்சிட்டாங்க,
0: மிச்ச பாதி நீங்க கண்டுபிடிக்கணும். அசல் உண்மை திருப்பி உங்களுக்கு ஒரு விட போடணுமா? அதாவது உண்மையான அசல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த பாடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, அது என்ன சொல்?
2: நினைக்கிறேன்
0: நிவேதா. அதான் நிவேதானாலே அறிவா தான் இருப்பாங்க.
3: பாடல் கேட்டலாம்.
0: ஆக்சுவலா
3: என்ன பாடல் வேணுங்க?
2: எனக்கு

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
8: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
10: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
11: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன்ஸ் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000த்திற்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
16: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை கோடி பண்பலையில்
5: புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில சேர

0: கம்பளியில்
1: புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது, ஒட்டாது.
5: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேக்னாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
7: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
8: மேக்னாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி
1: வழங்கும் வண்ண துரிகை.
9: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 4:31. சரி நிவேதா, நம்ம அடுத்த நேரத்தை சந்திக்கலாமா?
10: அதுக்கு முன்னாடி அந்த நல்லன்னு சொன்னீங்களே.
9: ஆமா,
10: அதுக்கு முன்னாடி ஏதாவது கதை நீங்க வச்சிருப்பீங்க கண்டிப்பா.
9: நீங்க முன்னாடி கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த ஆனை பூனை அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
10: நெய்.
9: நெய், ஆனைனா ஆனா பசு, பசுவின் நெய், அதுதான் நம்ம நெய். பூனை அப்படின்னா பூவோட நெய், தேன். தேனை தான் வந்து பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடலையோட நெய் தான் கடலை எண்ணெய். அதாவது அதுலேருந்து வரக்கூடிய அந்த நெய்யை தான் நம்ம எண்ணெய்ன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு பொருளும், இப்போ ஆமணக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, எல்லாத்தோட கொட்டைகளையும் அரைக்கும் போது அந்த நெய் கிடைக்கும். அதை தான் நம்ம எண்ணெய்ன்னு சொல்லுவோம். வேப்பெண்ணெய், கடலெண்ணெய், இதெல்லாம் சொல்லுவோம். இப்படி எல்லா எண்ணெயும் சொல்லும் போது எது உண்மையான எண்ணெய், இது அசலான எண்ணெய் அப்படின்னு தெரியும் போது எள்ளுலேருந்து வரக்கூடிய நெய், அந்த எள் கூட்டல் நெய், எள் நெய், அதுதான் உண்மையான எண்ணெய். அப்போது அதை குறிக்கும் போது இதுதான் உண்மையான எண்ணெய் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அசல் அப்படிங்கிறதுக்காண்டி நல் நல் எண்ணெய் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க.
10: ஓஹோ,
9: இந்த நல்லுக்கு படி இதுதான் கதை.
10: சரி,
9: இனிப்பில் வரும்.
11: வணக்கம்.
9: வணக்கம், யார், எங்கிருந்து?
11: திண்டுக்கல் மாவட்டம், வடமதுரை, கோபாலகிருஷ்ணன். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
10: எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நலமா இருக்கோங்க.
10: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
11: கேட்கலாம்.

0: பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்டீங்க.
0: கேள்வி கேட்குறேன். மிக குறைந்த சொற்களை பயன்படுத்தி பெரிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஒரு சிறிய ஜப்பானிய கவிதையின் பெயர் என்ன?
1: ஹைகோ.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து எட்டு ஜில்லா பாட்டு இருக்க சொக்கத்தங்கத்துல இருந்து கொடுத்தேங்க.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: நம்ம சார
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ்.

0: பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியைந்தில் உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கோடி பண்பலையில்
2: புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா,
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக் நாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.
5: இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு நிகழ்ச்சி பாட்டுக்குள் பதிலா வந்துகிட்டு இருக்கு. வேதா, அடுத்த நேயரை சந்திக்கலாமா?
6: கண்டிப்பா வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
7: கரூர் மாவட்டம் ஜெகதாஜி கிராமம் மணிவேல் அண்ணா கடை.
6: இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க? உங்க இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன்.
7: ஜெகதாஜி
5: ஒரு பாடல் வருது, நீங்க பாடலை கேளுங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேக்குறேன்.

0: சொல்?
1: தாமரை.
0: தாமரை இல்ல, தாமரை அப்படிங்கிறது பூ இல்ல. சரி, அடுத்த நேரம் பார்க்கலாமா?
1: இன்னொரு தடவை போடுங்க சார்.
0: சரி கேளுங்க.

0: கேட்டிங்களா விஜயலட்சுமி?
1: கேட்டேங்க சார்.
0: ம், சொல்லுங்க. இதில் சிவப்பு, இதில் சிவப்பு அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் ஒளிஞ்சிருக்கு, அது என்ன சொல்?
2: விஜயலட்சுமி
0: சரி, அடுத்த நேயரை சந்திக்கலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்பரசிமா.
2: என்னதுங்க பேரு?
3: தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா.
2: சர்மிளா, சரிங்க. பாடல் கேட்டிங்களா?
3: ஆ, இல்லைங்க மேடம்.
2: சரி, இன்னொரு தடவை போடுவாங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டீங்க சார்.
0: சொல்லுங்க சார்மிளா. இல்லாத சிவப்பு அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அது எந்த சொல்? சிவப்பு. சிவப்பு.
2: என்னாச்சு?
1: ஆனந்தம்.
2: என்னதுங்க?
1: ஆனந்தம்.
2: ஆனந்தமா?
0: இல்ல ஷர்மிளா, நம்ம அடுத்த நேரம் கேட்டுக்கலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்தி.
0: மூர்த்தி
3: சொல்லுங்க ஐயா.
0: பாடல் கேட்டீங்களா மூர்த்தி?
3: போடுங்க ஐயா, நான் வந்து லைன்ல இருந்தேன், கொஞ்சம் தெரியல.
0: சரி கேளுங்க பாடல். கேட்டீங்களா?

0: கேட்டிங்களா மூர்த்தி? இதுல சிவப்பு அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தாமரை முட்டுகள் இல்ல, தாமரை அப்படிங்கிறது முதல் வந்த நேரம் அதான் சொன்னாங்க. தாமரை அப்படிங்கிறது பூவை குறிக்கும். இதுல முதல் அந்த தாமரை பூ உங்க இணைப்பு கொஞ்சம் இதா இருக்கு மூர்த்தி. அந்த தாமரை அப்படிங்கிறதுல முதல் பாகம் இருக்குல்ல, தாமம் அப்படிங்கிறது தான் சிவப்பு அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. தாமம் பிளஸ் அரை, தாமரை அப்படிங்கிறது தான் சிவப்பான இதழ்களை கொண்டது தான் தாமரை பூ. அதனால் அதுதான் அந்த சிவப்பு அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது.
1: கூடிய பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தல் இப்பொழுது.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
10: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
11: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா.

0: அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேரம் சரியா மாலை 4:54 ஆயிருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். வேதா, இன்னைக்கு பாட்டுக்குள் பதில் அப்படின்னு நிகழ்ச்சி வந்துச்சு. பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விடையே நேரில் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா?
1: அது வந்து அவங்க கருத்துக்களா எழுதி அனுப்பலாம்.
0: ஓ, அப்படியா?
1: ஆமா, அதுக்கு வந்து நாங்க இது வச்சிருக்கோம். நிலைய இயக்குனர் கோடி பண்பலை 100.5, ஆனந்தகிரி கொடைக்கானல் 624-101.
0: ஆமாங்க, இந்த முகவரிக்கு கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. ஏன்னா சிறப்பான கருத்தை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நேயரை வந்தார் வென்றார் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை இதில் பகிர்ந்துக்குங்க.

0: கோடி பண்பலையில்
1: புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
5: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
7: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
1: வழங்கிய வண்ண துரிகை.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நிமிதா பால்ராஜ்,
9: சித்தார்த்தன்.
0: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் PV பிஜு, எம் சரவணன், கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனி மாலை வானத்தின் அழகை மேலும் இசையோடு இனிமையாக்க வருகிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசராத், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மேன் மற்றும் ஜேஆர்க் நேகல் ஆகியோருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்க பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை வேளை, மதுரமான நேரம், குளிர் கொஞ்சும் காற்று, செவிகள் உரசி தேகம் தழுவும் நேரம். செவிகள் உரசும் காற்றை இதய கூட்டின் துடிப்போடு இசைமீட்டிவிட இடைக்கால இன்னிசை மெட்டுக்களோடு இணைவும் நம் கோடை பன்மலையின் உருப்பிளைந்தில் சித்திரச்சவானத்தோடு உங்களுடன் லக்ஷ்மி.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இது மகிழ கேட்டு ரசிப்போம். இது கோடைப்பன்மலை 100.5 சித்திரச்சவானம். இரு பார்வை பாடும் பாடல். ராகம்தான் என்ன தெரியாது, ராகம்தான் என்ன தெரியாது. பாடலின் மொழி, பாடலின் மொழிதான் என்ன. இந்த மொழிக்கு இரு இதயங்கள் இணைத்து வைத்த பெயர் காதல். வார்த்தையும் இல்லை, வடிவமும் இல்லை. காற்றில் வரைந்த ஓவியமென வரம்பெற்ற மொழி. யுகம் கடந்தாலும் அழிவில்லாத மொழி இந்த காதல் மொழி.

இசை கொண்டு இதயம் நினைப்போம். இது நம் கோடி பன்மலையின் உருப்பிளையந்தில் சித்திரச்சவானம். கவி பேசும் தலைவன் தினம் தினம் தேடுவது அவளின் முகத்தை. கவி பேசும் தலைவன் தினம் தினம் தேடுவது அவளின் முகத்தை. முழு நிலவாய் அவள் இருக்க வெளிச்சம் என்ற ஒன்றை அவன் வெளியே தேடுவது எப்படி?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
6: ஃப்ரீ, ஃப்ரீ க ஃப்ரீ.
8: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி.

0: நல்வாழ்த்துக்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்

கேட்டு ரசிப்போம். இது கோடை பண்பலையின் உறுப்பிலே ஐந்தில் சித்திரச்சவானம். உலகம் உருண்டை பொய் என்றால் ஒத்துக்கொள்ளுமா மனம்? உலகம் உருண்டை பொய் என்றால் ஒத்துக்கொள்ளுமா மனம்? சுற்றி சுற்றி வருவது உலகம், உலகத்திற்குள் அவனுக்கு ஓர் உலகம், அது அவளின் காதல். அதுதான் ஏனோ வட்டமிடுகிறது அவன் உள்ளம் அவளை சுற்றியே.

0: without touching you.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
5: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 3, சேவல் கூவிற்று. நள்ளிரவு இருட்டில் எந்த திசையில் செல்வது என தெரியாமல் தவித்த குமாரலிங்கத்தின் கண்களுக்கு சோலைமலை முருகன் கோவிலில் ஏற்றப்பட்டிருந்த அமர தீபம் தெரிந்தது. இனி
2: குமாரலிங்கம் சோலைமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்த போது மலை மேலே ஒளிர்ந்து அவனை அவ்விடத்துக்கு கவர்ந்து இழுத்த முருகன் கோவிலின் அமர தீபம் பார்வைக்கு மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக கீழ் திசையில் உதித்து மேலே சிறிது தூரம் பிரயாணம் செய்து வந்திருந்த விடிவெள்ளியானது உதய கண்ணியின் நெற்றிச் சுட்டியில் பதித்த கோஹினூர் வைரத்தை போல் டால் வீசிற்று. அதுமட்டுமல்லாமல் வானத்தை மறைத்திருந்த மேகத்திட்டுக்கள் விலகிவிட்டபடியால் ஆகாச வெளியெங்கும் கோடானு கோடி வைர

0: சுடர்கள் வாரி இறைத்தார் போன்று காட்சி தோன்றியது. கிழக்கு நன்றாய் வெளுத்து சுக்கிரனுடைய பிரகாசமும் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோலை மலையை அடுத்திருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் அவனுடைய கால்கள் கெஞ்சின. தன்னை மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரமும் நடக்க முடியாது. இந்த பாழடைந்த கோட்டைக்குள்ளே புகுந்து எங்கேயாவது ஓர் இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஜனசஞ்சாரம் இல்லாத இடம், பத்திரத்துக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று மனத்தில் எண்ணினான். மதில் சுவர் இடிந்ததினால் ஏற்பட்டிருந்த வழி மூலமாக கோட்டைக்குள்ளே புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்போது அவன் மனத்திலே தோன்றிற்று. அந்த கோட்டைக்குள்ளே முன் எப்போதோ ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்தது ஞாபகத்துக்கு வந்தது. எப்போது எதற்காக அவ்விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. 3 வருஷத்துக்கு முன்னால் அவன் இந்த மலை மேல் உள்ள முருகன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்த போது அந்த பாழடைந்த கோட்டையை மேலே இருந்து பார்த்தானே தவிர அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. பின் எப்போது அங்கே தான் வந்திருக்க கூடும்? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்! கோட்டைக்குள்ளே மேலும் போக போக அந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடந்து சென்ற போது நிச்சயமாக இங்கே முன்பொரு தடவை நாம் வந்திருக்கிறோம், ஆனால் அச்சமயம் இந்த இடங்களெல்லாம் இவ்விதமாக இல்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மண்டிக்கிடந்த மரம் செடிகளுக்கு மத்தியில் ஒரு சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேல் மச்சுக்களெல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்த ஒரு கட்டிடம் காணப்பட்டது. மேற்படி மண்டபமும் அப்பாலிருந்த கட்டிடமும் அவனுக்கு நன்றாய் பழக்கப்பட்டவையாக தோன்றின. எப்பொழுது எந்த முறையில் என்பது மட்டும் தெளிவாகவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மனத்தெளிவுடன் யோசிக்கலாம் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் ஒரு தூண் ஓரமாக உட்கார்ந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

மாலை பொழுத இடைக்கால மெட்டுக்களோடு இணைப்போம். இது நம் கோடை பன்மலையின் உருப்பிளியாண்டில் சித்திரச்சவானம். முரட்டு காளையாய் இருந்தால் என்ன, போக்கிரி ராஜாவாக இருந்தால் என்ன, பாயும் புலியாக இருந்தால் என்ன, சிறைப்பட்டுதான் ஆக வேண்டும் காதல் கொண்டால். சிறை சொர்க்கமாய் இருந்தால் சிறைக்கு ராஜாவாக வாழ கசந்து போகுமா?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெறவுள்ளது.

இடைக்கால மெட்டுகளோடு இணைந்து ரசித்தும் கோடை பண்பலையின் 105 சித்திரச்சவானம் மீண்டும் ரசிப்போம். நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

சோழர்களால் கட்டப்பட்ட 800 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருத்தலம் இது. பதாகை என்றால் வழி. இந்த ஊர் வழியாக சிவபெருமான் கோவிலுக்கு சோழ மன்னன் ஒருவர் சென்று வந்ததால் இந்த ஊர் கோயில் பதாகை என்ற பெயரானது. பிருகு முனிவருக்கும் மார்க்கண்டேய முனிவருக்கும் இத்தலத்தில் பூரண பெருமாளாக சுந்தரராஜ பெருமாளாக சேவை சாதித்த தலம் இது. இத்தலத்தில் பலிபீடம் கொடிமரம் கடந்து ஒரு கருடாழ்வார் சிறிய சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இப்படி இரண்டு மூலவர்கள், இரண்டு கருடாழ்வார்கள், இரண்டு முனிவர்கள் எழுந்தருளி இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இன்னொரு கருவறையில் மேற்கு திசை பார்த்து ஸ்ரீ வைகுண்ட நாத பெருமாள் பிரயோக நிலையில் சக்கரத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார்.

0: வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அருகில் மார்க்கண்டேய முனிவர் காட்சி தருகிறார். இந்த கருவறைக்கு எதிரில் கருடாழ்வார் பெருமானை நோக்கி கரங்களை கூப்பியபடி அமர்ந்தபடி காட்சி தருகிறார். எல்லா வைணவ திருத்தலங்களிலும் பெரிய திருவடி எனும் கருடாழ்வார் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இது வேறெங்கும் காண முடியாத காட்சியாகும். 250 வருட மாமரம் தலமரமாக வேறெங்கும் காண முடியாத அதிசயம். வைகுண்ட நாதனுக்கு எதிரே அஷ்டனாக கருடன் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். இது தவிர நின்ற நிலையிலும் ஒரு கருடாழ்வார் கருவறையின் பின்பக்கம் இருக்கிறார். இந்த சிலை மிகவும் பழமையானது. கருடனின் முகம் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. மாங்காடு காமாட்சியம்மன் சிவனை அடைய ஊசி முனையில் நின்று கடுந்தவம் செய்த போது உக்கிரம் தணிக்க சங்கு சக்கரத்தோடு வந்தார் பெருமாள். சக்கரத்தின் வலிமையை பார்த்த அக்னி கட்டுக்குள் வந்தது. சக்கரத்தை ஏவும் போது பெருமாள் எதிரில் நின்றால் தலை போய்விடுமோ என்று கருதிய கருடாழ்வார் தரையில் அமர்ந்து தியானம் செய்தார். அப்படி அமர்ந்த நிலையிலேயே கருடாழ்வார் விக்கிரகம் அமைக்கப்பட்டது. மிக உயர்ந்த அழகான கொடிமரம் கிழக்கே பார்த்து இருக்கிறது. தொடர்ந்து பலிபீடமும் கருடனும் இருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்குள்ள கோவிலில் தேர் இருந்ததாகவும் தேரோட்டம் நடந்ததாகவும் நம்பப்படுகிறது. விமானத்தின் மீது சயன திருக்கோலத்தில் பார்த்தசாரதி ரங்கநாதரின் சிற்பங்களும் அவ்வளவு அழகு. ஆனந்த கூத்தாடும் கண்ணனுக்கு தனிச்சன்னதி. கருடக்கொடி சித்தர் ஆலயத்தின் குளத்திலேயே ஜீவசமாதி அடைந்தார். அவருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் கண் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தரும் நாராயணனாக இரண்டு திருவுருவில் தரிசனம் தரும் பதாகை கோவில் இறைவனின் திருவடி பற்றுவோம், பார்ப்போற்றும் வாழ்வை பெறுவோம். இன்று சென்னை மாவட்டம் கோயில் பதாகை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரி

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும்

0: பூமக்ஸ்ல இருக்காப்பா?
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்தீங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பத்தி எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப உங்க மொழிக்கு என்ன வயது? 400. உங்க மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்டு கேட்டாங்க. அவருடன் சொன்னார், எங்க மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் எந்த பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்க அம்மா வயசு எனக்கு தெரியாத மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசும் தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்ல, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்துல எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரரு இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம். ஏன்னா இவன் மரபு மீறின ஆளா இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு என்ன ஆளுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, எங்க காசிக்கு. வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவாரை காணோம். உடனே வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும் தெரியல, கையை பதிஞ்சு நின்றுருக்காரு. மகாராஜா கேட்குறாரு, அவருடைய செல்வத்தில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போகிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமாம் சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான். நீயே உண்மையானவன், ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல் இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு. அவர் வெறும் கவிஞரா? அதை தாண்டவருங்க. எப்படி என்றால், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலம் தெரியும். அதே போல அவர் ஒரு படைப்பாளி, கட்டுரையாளர், கவிதையாளர். புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர். பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால், வடமொழியிலே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால், சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜுதே தராயதிமிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க. செங்கதித்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, டைட்டானிக் அப்படின்னோடனே நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க. 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. எப்படி பதிவு பண்ணுறாரு தெரியுமா? 1800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிவு வைத்திருக்காருனா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்க. இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அளிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.
3: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை கால் 350-5151.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000த்திற்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வானம் தன் நீல நிறத்தை துறந்து செம்மஞ்சள் நிறத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் நேரம். சூரியனின் கடைசி கதிர்கள் மெதுவாக விடைபெற தென்றல் வந்து முகம் வருட மனதிற்குள் அன்றைய நினைவுகள் ஒவ்வொன்றாக மலரத் தொடங்கும் நேரம். அந்த நினைவுகளையும் உணர்வுகளையும் இனிய இசையோடு ஒன்றாக கோர்த்து உங்கள் மாலை நேரத்தை மேலும் அழகாக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: LIC-யின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் LIC ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. LIC ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: மாலை நேர வானில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லா பத்தியும் முன்தினம்.

0: வித் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி.
2: அப்படியா ஆனாளாக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவ

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி,

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள்.

0: வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: மகாராஜாதிராஜ ராஜகம்பீர

0: ஒரு வழியாக இளவரசர் அருள்மொழிவர்மர் ஆனைமங்கலத்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனை மணியக்காரனை இளவரசர் அழைத்து அரண்மனை களஞ்சியங்களில் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்றும் பொக்கிஷத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்றும் விசாரித்தார். களஞ்சியங்கள் நிறைய தானியம் இருந்ததென்று தெரிந்தது. திருநாகை காரோணத்தில் நீலாயதாட்சி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல் திருப்பணி செய்வதற்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வைத்த பொற்காசுகள் 12 செப்புக்குடங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிந்தது. குருதேவரே, புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை தாங்கள் செய்வதற்கு வேண்டிய வசதிகள் இருக்கின்றன. அரண்மனை களஞ்சியங்களில் உள்ள தானியம் முழுவதையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் செலவிடுங்கள். செப்புக்குடங்களில் உள்ள பொற்காசுகள் அவ்வளவையும் வீடு இழந்தவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் என்றார் இளவரசர் பொன்னியின் செல்வர்.
1: அது எப்படி நியாயமாகும்? தானியத்தையாவது உபயோகிக்கலாம். தங்கள் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் ஆலய திருப்பணிக்காக அனுப்பியுள்ள பணத்தை வேறு காரியத்துக்காக செலவு செய்யலாமா? அந்த மூதாட்டி வருத்தப்பட மாட்டாரா
0: என்றார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆச்சாரியரே, என் பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக் கொள்வேன். இப்பொழுது இந்த பணத்தை ஏழை எளியவர்களின் துயரத்தை துடைப்பதற்காக செலவு செய்வேன். வருங்காலத்தில் என் பாட்டியாரின் உள்ளம் மகிழ்ந்து பூரிக்கும்படி இந்த சோழ நாடெங்கும் 100 சிவாலயங்களை எழுப்பி கொடுப்பேன். பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன். இந்த மாதிரி கடல் பொங்கி வந்தாலும் முழுக அடிக்க முடியாத உயரமுள்ள ஸ்தூபிகளை எழுப்புவேன். தஞ்சை மாநகரில் தட்சிண மேரு என்று சொல்லும்படி விண்ணை அளாவும் உயரம் பொருந்திய கோபுரத்துடன் பெரியதொரு கோயிலை கட்டுவேன். ஐயா, இன்று முழுகிப்போன சூடாமணி விகாரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு அருகாமையில் கல்லினால் திருப்பணி செய்து பிரளயம் வந்தாலும் அசைக்க முடியாத பெரிய சூடாமணி விகாரத்தை எழுப்பி கொடுப்பேன் என்று இளவரசர் ஆவேசம் ததும்ப கூறினார்.
1: பொன்னியின் செல்வ, வருங்காலத்தை பற்றி தாங்கள் இத்தனை உற்சாகத்துடன் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது என்றார் பிக்ஷு.
0: ஆம் ஆம், இந்த உலகில் நான் ஜீவித்திருந்து ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஆகையினாலேயே என் உயிருக்கு நேர்ந்த எத்தனையோ அபாயங்களிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தான். இல்லாவிடில் தாங்களும் நானும் சூடாமணி விகாரத்துக்குள்ளேயே இருந்திருப்போம். கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் விகாரத்தை முழுக அடித்துவிடும் என்று எண்ணியிருக்க மாட்டோம்.
1: அது உண்மைதான். 500 ஆண்டுகளாக நடவாத சம்பவம் இன்று பிற்பகலில் ஒரே முகூர்த்த நேரத்தில் நடந்துவிடும் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? கருணைக்கடலாகிய புத்த பகவான் பொங்கி வந்த கடலின் கோபத்திலிருந்து தங்களை காப்பாற்றினார். தங்கள் மூலம் என் அற்பமான உயிரையும் காத்தருளினார். தாங்கள் செய்ய உத்தேசிக்கும் காரியத்தை நான் பூரணமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து செலவு செய்தால் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் கோபம் கொள்வார். ஆலய திருப்பணிக்காக விநியோகிப்பதை குறித்து தங்கள் திருப்பாட்டியார் கோபித்துக் கொள்ள மாட்டார். அவ்விதம் தாங்கள் செய்வது உசிதமானது. ஆனால் இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை தாங்களே முன்னின்று நடத்துவதல்லவோ பொருத்தமாயிருக்கும்? இந்த ஏழை சந்நியாசி அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க முடியாது.
0: குருதேவரே, நான் முன்னின்று நடத்தினால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். பாண்டவர்களின் அஜ்ஞாதவாசத்தை பற்றி தாங்கள் கூறியது என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. நமது செந்தமிழ்நாட்டு பொய்யாமொழி புலவரின் வாக்கும் நினைவுக்கு வந்தது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இயலாத சொலல் என்றும், பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று தமிழ்மறை கூறுகிறதல்லவா? என்னை நான் இந்தச் சமயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பமும் கலகமும் விளையலாம் என்று அறிவிற் சிறந்த என் தமக்கையார் கருதுகிறார். நான் மறைந்திருப்பதானால் யாருக்கும் எத்தகைய தீமையும் இல்லை. ஆகையால் புயலின் குடும்ப

0: ஆண்மையினால் கஷ்டப்பட்டு தவிக்கும் மக்களுக்கு தாங்கள்தான் அரண்மனையில் உள்ள பொருளைக் கொண்டு உதவி புரிய வேண்டும் என்றார் இளவரசர்.
1: பொன்னியின் செல்வ, என் மனம் எதனாலோ மாறிவிட்டது. தங்களை வெளியிட்டுக் கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய இதுவே சரியான தருணம் என்று என் மனத்தில் உதித்திருக்கிறது. அதுவே புத்த பகவானுடைய சித்தம் என்று கருதுகிறேன் என்றார் பிக்ஷு.
0: இந்தச் சமயம் யாரோ விம்மும் குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். முருகையன் ஒரு மூலையில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். இளவரசர் அவனிடம் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார்.
2: முருகையா, இது என்ன, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்.
1: என் மனையாள், என் மனையாள்
0: என்று தடுமாற்றத்துடன் கூறி முருகையன் மேலும் விம்மினான். ஆமாம் ஆமாம், உன் மனைவியை நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம். அவள் இன்றிரவு புயலிலும் மழையிலும் என்ன ஆனாளோ என்று உனக்கு கவலை இருப்பது இயல்புதான். ஆயினும் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. பொழுது விடிந்ததும் உன் மனையாளை தேடி கண்டுபிடிக்கலாம் என்றார் இளவரசர்.
1: ஐயா, அதுக்கு நான் வருந்தல. அவளுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்திருக்காது. இதைப்போல எத்தனையோ பயங்கரமான புயலையும் வெள்ளத்தையும் அவ சமாளிச்சிருக்கிறா
0: என்றான் முருகையன். பின் அதற்காக அழுகிறாய் என்று இளவரசர் கேட்டார்.
3: படகோட்டி தட்டு தடுமாறி அடுத்து வரும் விவரங்களை கூறினான்.
1: அவளை பற்றி நான் என்னென்னமோ சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன். அவள்தான் என்னை வற்புறுத்தி கோடிக்கரையிலிருந்து இங்கு அழைத்து கொண்டு வந்தாள். தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருக்கக்கூடும் என்று அவள்தான் சொன்னாள். அவளுடைய கட்டாயத்துக்காகவே நான் வந்தேன். தங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறாளோன்னு கூட பயந்தேன். அது எவ்வளவு பிசகுன்னு இப்ப தெரிஞ்சிட்டேன். சற்று முன்னால் தாங்கள் இந்த படகோட்டி ஏழையை குறித்து பாராட்டி பேசினீர்கள். கடவுள் என் மூலம் தங்கள் உயிரை காப்பாற்றியதாக கூறினீர்கள். ஆனால் என்னை இந்த காரியத்துக்கு தூண்டியவள் என் மனையாள். அவளை பற்றி சந்தேகித்தோமே என்று நினைத்தபோது எனக்கு என்னை மீறி அழுகை வந்துவிட்டது.
0: இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் பொன்னியின் செல்வரின் உள்ளத்தில் வேறொரு ஐயம் இப்போது உதித்தது. பனே, உன் மனையாள் மிக்க உத்தமி. அவளை பற்றி நீ சந்தேகித்தது தவறுதான். ஆனால் அவளுக்கு நான் இங்கே இருப்பது எப்படி தெரிந்தது என்று கேட்டார்.
1: என் அத்தையும் தங்கை பூங்குழலியும் நாகைப்பட்டினத்துக்கு படகில் புறப்பட்டார்கள். அதிலிருந்து என் மனையாள் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டாள்.
0: எந்த அத்தை? இளவரசர் பரபரப்புடன் கேட்டார்.
1: ஐயா, ஈழத்தீவில் தங்களை பலமுறை அபாயங்கள்லேருந்து காப்பாத்தின வாய்ப்பேச முடியாத அத்தை தான்.
2: ஆஹா, அவர்கள் இப்போது எங்கே? உன் அத்தையும் பூங்குழலியும் என்ன ஆனார்கள்? இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று கூறினாயே.
1: ஆமாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க பிரயாணம் தடப்பட்டு போச்சு
0: என்று சொல்லிவிட்டு மேலும் முருகையன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். பொன்னியின் செல்வர் மிக்க கவலை அடைந்து அவனை சமாதானப்படுத்தி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். ஈழத்து அரசியை யாரோ மூர்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போனதை அறிந்ததும் இளவரசருக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை. அவர்களை ராக்கம்மாள் தடுக்க பார்த்தாள் என்றும் அதற்காக அவளை அடித்து மரத்தில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு போனார்கள் என்றும் அறிந்தபோது ராக்கம்மாளின் பேரில் ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கிவிட்டது. இளவரசருக்கு அவள் பேரில் இப்போது மதிப்பும் அபிமானமும் வளர்ந்தன.
2: குருதேவரே, கேட்டீர்களா? இந்த உலகத்தில் நான் போற்றும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் ஈழத்தரசராகிய மந்தாகினி தேவிதான். அந்த வாய் பேச முடியா மாதரசிக்கு எந்தவிதமான தீங்கும் செய்தவர்களை நான் மன்னிக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் என்னை சிறைப்படுத்த கட்டளை பிறப்பித்தது குறித்து நான் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் வாய் பேச இயலா ராணிக்கு ஏதேனும் அவர்கள் தீங்கு செய்திருந்தால் ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது. பழுவேட்டரையர் குலத்தை அடியோடு அடித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். என்னை பெற்ற அன்னையும் என் சொந்த தந்தையும் ஈழத்து அரசிக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களை என்னால் மன்னிக்க முடியாது.
0: குருதேவரே, நாளைக்கே நான் தஞ்சாவூருக்கு பிரயாணப்படப் போகிறேன். வியாபாரியைப் போல வேடம் பூண்டு இந்த படகோட்டி முருகையனை துணைக்கு அழைத்து கொண்டு கிளம்பப் போகிறேன். ஈழத்தரசியை பற்றி அறிந்து கொண்டாலன்றி என் மனம் இனி நிம்மதியடையாது.
2: ஆச்சாரியரே, புயலினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் கைங்கரியத்தை தாங்கள்தான் நடத்த வேண்டும். தங்கள் பெயரால் நடத்த பிரியப்படாவிட்டால் ஈழத்து நாச்சியார் அறச்சாலை என்று வைத்து நடத்துங்கள். ஈழத்தரசி புத்த மதத்தில் பற்றுக்கொண்டவர் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்னமோ. பூதத்தீவு என்று மக்கள் அழைக்கும் போதத்தீவில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மடத்திலேதான் அவர் சாதாரணமாக வசிப்பது வழக்கம் என்றார் இளவரசர்.
0: புத்த பிக்ஷுவும் இதற்கு மாறு சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். மறுநாள் புயலின் உக்ரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கிச் சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாசவேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இடந்து

0: சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையைச் சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு மூட்டையைச் சுமந்து, பெரிய மூட்டையாகச் சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோலகல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, முருகையனின் மனையாள் ராக்கம்மாள்தான். இளவரசரும் முருகையனும் அவள் நின்ற இடத்துக்கு அருகில் வரும் வரையில் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். திடீரென்று வெளிப்புறப்பட்டு ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான். உதட்டில் விரலை வைத்து சமிக்ஞை செய்தான். உஷ் உஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டின் தவப்புதல்வா, சூடாமணி விகாரத்தில் முழுகிப்போய் விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள். வீதியில் அந்த சமயம் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் பால் திரும்பின.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ராக்கம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்பே அவளை பற்றின ஒரு குறிப்பை தந்துட்டார் தியாக விடங்கர். வந்தியத்தேவனும் பினாகபாணியும் வந்திருந்த போது மனைவியிடம், இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு, சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டி விட போகிறாள்னு சொன்னது நினைவிருக்கும். இப்போ வழி மறித்து எல்லார் கவனத்தையும் திருப்பினதும் கவிழ்த்து உருட்டின காரியம்தானே. சில சொற்களுக்கான விளக்கங்கள்: மணியக்காரன், கணக்குகளை ஆராய்பவன். கல்வெட்டுகளில் மணிங்கிற சொல் கோவிலையும் குறிப்பதாக அமையுது. கோவில் நிர்வாகம் ஸ்ரீகாரியம், அதை கவனித்து வந்தவர் மணியக்காரர். பொதுவாக மணியம் வேலைங்கிற பொருளை உடையது. இந்த இடத்துல உள்ளூர் நிர்வாகின்னு கொள்ளலாம். அடுத்து விநியோகம் என்கிற சொல், இதன் பிறப்பு நம் கவனத்தை ஈர்க்குது. வினியுக்த இதில் தொடங்குது, பொருள் பிரிப்பது, முறைப்படி பிரித்து உரிய இடத்துல ஒப்படைப்பதை குறிப்பது தான் விநியோகம், அதாவது பகிர்ந்து அளிப்பது. மாறு என்கிற சொல் பிரதி பதில் ஆகிய பொருள்களை கொண்டது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், பண்டம் மாற்று என்ற அர்த்தத்தில் மாறு என்ற சொல்ல பாரதியார் பயன்படுத்துகிறார். கடல் கொண்டு விட்டதாக கேள்விப்பட்ட போது ரொம்ப அலட்சியம் காட்டின ராக்கம்மா சூடாமணி விகாரத்தில் முழுகி போயிடாம பொன்னியின் செல்வர் வந்ததை பார்த்து வியப்பு அடைஞ்ச நடிப்பு இருக்குதே, அது நந்தினிக்கு இணையா இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபா காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

காலை வேளையில் நம்மோடு பயணித்த இசையின் இனிமை உங்கள் மனதிற்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நிவேதா பால்ராஜ். இனி கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. கட் செவி வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5.

நடைபோடும் நிலவு எங்கு பயணம் போகிறது? வானெங்கும் பயணம் போகும், நாமும் பயணிப்போம், சிறகை விரிப்போம். பண்மொழியோடு, விரும்பிய பாடலோடு, கோடை பண்மொழியின் 105.5 ஆசையிலோர் குக்கு உங்களுடன் லக்ஷ்மி.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்

0: துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இசை கொண்டு இதயம் நனைத்துவிட நம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. உங்களுடன் நிவேதா.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபா காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ₹2,500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி 2 டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC.India.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:22. இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலையின் 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ ஆசையாக பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை வட்டம் கல்லாக்கோட்டை கார்த்திகா. எனக்கு அலைப்பாயுதை படத்திலிருந்து செப்டம்பர் மாதம் அந்த பாடல் வேணும்.
0: கார்த்திகா கேட்ட பாடல் நமது கொடைப்பன்மலை 100.5.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கோடை பண்பலை 100.5 சொந்தம் அந்தம் நிகழ்ச்சி நம் பண்பலையை நாடி வரும் நேய சொந்தங்களை சந்திக்கும் ஒரு உற்சாகமான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி நேயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். வணக்கம் சார்.
1: இனிய வணக்கங்க. பண்பலைக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
1: என்னோட பேர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க.
0: எத்தனை ஆண்டு காலமா விவசாயம் பண்றீங்க?
1: நாங்க பிறந்ததுல இருந்து இதே தொழில் தாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு திரும்பவும் அதே தொழில் தான் பாத்துட்டு இருக்கேன்.
0: சரி, என்ன படிச்சீங்க?
1: நான் டிப்ளமோ படிச்சிருக்கேங்க, அக்ரிகல்ச்சர்.
0: அக்ரிகல்ச்சர். எப்படி இந்த விவசாய துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு?
1: இது சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பார்த்ததுனால அதுலயே திரும்ப நம்மளும் போலாம் அப்படின்ற எண்ணம் தான்,
0: அந்த ஆர்வம் தான்.
1: ஆமா, அம்மா அப்பாவும் அதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: அதோட சேர்ந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதுதான்.
0: சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க.
0: அவங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாமா?
1: அம்மா பேர் அம்முதாங்க, அப்பா பேர் வீரமலை.
0: உங்களோட பொழுதுபோக்கெலாம் என்னென்ன?
1: என்னோட பொழுது

0: பொழுதுபோக்கு பண்பலை கேட்கறது,
1: கொடைப்பண்பலை கேட்கறது,
0: விவசாயம் பண்ணுற வேலையும் கரெக்டாக இருக்கும், அதோட இடையில சேர்ந்து நாங்கள் பண்பலையும் கேட்டுட்ருக்கோம்.
1: சரி, எந்த நிகழ்ச்சி நம்ம பண்பலையில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி பிடிக்குங்க. அதில் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு சுபா பண்ணுறாங்க இல்லைங்களா,
1: வியத்தகு
0: இந்தியா, அப்புறம் கார்த்திகேயன் பண்ணுறது நேற்றைய நிமிடங்கள் திங்கக்கிழமை வரும், அது வரும், அப்புறம் கவிதையும் காணமும், அந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும்.
1: சரி, கொடைக்கானலுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
0: ஆ, வந்திருக்கீங்க.
1: எப்போ வந்தீங்க?
0: ஒரு 3 டைம் வந்திருக்கேன்.
1: முதல் முறையாக நீங்கள் வந்ததுக்கும் இப்போ வந்திருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது?
0: அப்போதைக்கு வெயில் காலத்துல தான் வந்திருந்தேன், ஆனா வந்திருக்கப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதை விட
1: நல்லா இருக்கு.
0: நல்லா
1: தான். எந்தெந்த இடம்லாம் சுத்தி பாத்தீங்க?
0: லேக் பாத்திருக்கீங்க, லேக்கு பார்க்கு.
1: சரி,
0: மெயினாக அது பார்த்துருக்கோம். வர்ற வழியிலே வந்து வெளி நீர்வீழ்ச்சி இருக்கு, அங்கனையும் பார்த்துட்டு வந்தோங்க.
1: சரி, கொடைக்கானல் தவிர வேறு எந்த இடத்துங்களுக்குலாம் சுற்றி பார்க்க போயிருக்கிறீங்க?
0: நான் போயிருக்கேன்னா நான் வந்து அதிகமாக திருச்செந்தூர் போயிருக்கேன்.
1: திருச்செந்தூர்
0: திருச்செந்தூர்
1: முருகன் கோயிலுக்கா?
0: போயிருக்கேங்க, கடலில் பார்த்துருக்கேன்.
1: சரி.

0: சரி,
1: மெயினாக அது பார்த்துருக்கோம். வர்ற வழியிலே வந்து வெளி நீர்வீழ்ச்சி இருக்குது, அங்கனையும் பார்த்துட்டு வந்தோங்க.
0: சரி, கொடைக்கானல் தவிர வேறு எந்த இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போயிருக்கிறீங்க?
1: நான் போயிருக்கேன்னா நான் வந்து அதிகமாக திருச்செந்தூர் போயிருக்கேன்.
0: திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கா?
1: போயிருக்கேங்க, கடலில் பார்த்துருக்கேன்.
0: சரி,
1: வேளாங்கண்ணி அங்கே போயிருக்கேன், திருவண்ணாமலை இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன்.
0: நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. போன இடங்கள்லையே வந்து இந்த ஊரில் சாப்பிட்ட இந்த உணவோ அல்லது ஸ்நாக்ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: திருவண்ணாமலையில் சாப்பிட்டது எனக்கு பிடிச்சிருக்குங்க.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: பரோட்டா சாப்பிட்டோம், அங்கே நல்லா இருந்தது.
0: சரி, அந்த பரோட்டா மாதிரி வேற எங்கேயுமே சாப்பிடல.
1: நான் வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்.
0: சரி,
1: சம்டைம் வெளியில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு எதுவும் கிடைக்காது இல்லைங்களா, அப்போதைக்கு சாப்பிட்டது
0: அது நல்லா
1: நல்லா தான் இருந்தது.
0: சரி, உங்களுக்கு சமைக்கிற பழக்கம்லாம் இருக்கா?
1: ஆ, சமைப்பேங்க.
0: என்ன சமைப்பீங்க?
1: நான் வந்து சாப்பாடு எல்லாம் சமைப்பேங்க, தோசை இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணுவேன். அதிகமாக நல்லா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பிரியாணி சமைப்பேங்க.
0: அப்படியா? சரி, எப்படி செய்வீங்க? செய்முறை சொல்லுங்கள் எங்களுக்காக பிரியாணி.
1: அது எப்பவும் போல தாங்க.
0: எப்பவும் போலனா எப்படி?
1: எல்லாரும் சமைக்கிற மாதிரி தான் சமைப்போம். கொஞ்சம் வந்து நம்ம அதுக்கான பொருள் போட்டோனாவே எல்லாமே கரெக்டாக தான்
0: அந்த பிரியாணி அந்த மனம் சுவை எல்லாமே வந்து
1: கரெக்டாக வரும்.
0: சரி, முதல் முறையாக என்ன சமைச்சிங்க நீங்கள் வீட்டில்?
1: நான் சாப்பாடு தான், சாம்பார் தான் சமைச்சேன்.
0: சாம்பார் எப்படி இருந்துச்சு? யார் முதல்ல அதை டேஸ்ட் பண்ணது நீங்கள் வச்ச சாம்பார்?
1: அம்மா தான் பண்ணுவாங்க. அம்மா கூட இருந்தே பழகிட்டேன், அதனால நான் பண்ணனது பின்னாடி அம்மாட்ட தான் கொடுத்தேன். அம்மா தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
0: நீங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளையா, செல்ல பிள்ளையா?
1: ஆ, ஒரே பையன் தாங்க.
0: அதனால அம்மா கூடயே இருந்தீங்க. சரி, அம்மா சமைக்கிறதுலையே எந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு என்ன பிடிக்கும்னா அவங்க பண்ணுறது தக்காளி சாதம் அந்த மாதிரி பிடிக்கும்.
0: அடிக்கடி செய்ய சொல்லுவீங்களா?
1: பண்ணுவாங்க.
0: சரி, நீங்க என்னைக்காவது அந்த தக்காளி சாதம் செஞ்சு அம்மாவுக்கு சாப்பாடு
1: கொடுத்துருக்கீங்களா?
0: அப்படியா?
1: பண்ணுவீங்க.
0: எல்லாமே சமைப்பீங்க? அப்ப
1: சமைக்கிறது எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணுவாங்க,
0: எல்லாமே செய்வீங்க. சரி, உங்களோட சமையல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க அம்மா கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு என்னவலை அப்படின்ற படத்துல இருந்து சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அந்த பாடல்.
0: எதனால அந்த பாட்டு பிடிக்கும்?
1: அதுல அதுவும் ஒரு மோட்டிவ் சாங் தாங்க, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில வந்து இன்பங்கள் அதுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. நமக்கு வந்து எதுல வந்து கேள்வியா இருக்கோ அதுலே தான் பதிலே இருக்கு அப்படின்றதுலாம் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: பொதுவா வாழ்க்கை அப்படின்னா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்துருக்கும். இன்பம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து நம்ம மகிழ்ச்சியும் படக்கூடாது, துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு துவண்டும் போயிடக்கூடாது. ரெண்டையும் சரிசமமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிங்க, பாடல் கேட்கலாம். கொடைப்பண்பலை 100.5 ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருகை.

0: நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கொடை பன்மலை இன்னொரு பிளேனில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா,
1: ஆசையின் குக்கு நிகழ்ச்சியில் இணைவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சந்தனம். எனக்கு கரகாட்ட படத்திலிருந்து இந்த படத்திலிருந்து கொடகுமலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதான்ற ஒரு இனிமையான பாடலை மாவு

0: இரவு பொழுதை நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைப்போம். இது நம் கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் நேயர்
1: வணக்கம். கோடை பண்பலை, நான் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துலேருந்து வேணி பேசுகிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு எங்கள் தம்பி படத்துலேருந்து மலையோர மாங்குருவி பாட்டு போடுங்க ப்ளீஸ்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர்

0: முதல் 8ஆம் தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேரம் 7:53 ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆர் சரவணன். தேனி மாவட்டம் தேனி பொம்மையாண்டமட்டியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மாலை என் வேதனை கூட்டுதடி. சேது படத்திலிருந்து ஒளிபரப்பு. நன்றி.

நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்தோம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. மீண்டும் ரசிப்போம் நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே. வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. முன்னதாய் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: உடனே தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரிகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில்

0: இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 8:05.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஒரு நாள் முழுக்க ஓடிய ஓட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் அமைதியை தேடும் நேரம்தான் இரவு. ஆனால் இளமைக்கு மட்டும் அமைதி என்பதே கிடையாது. கனவுகள், ஆசைகள், கேள்விகள், கருத்துகள், ஏன் சில நேரங்களில் குழப்பங்கள் கூட இளமையில் அழகுதான். அந்த இளமையின் எண்ணங்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ 2 விளையாட்டுகள் விளையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுகமானவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், வழக்கமான மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் இணையலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் முதலாவதாக இணைய புகும் மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் அன்புமணி.
2: உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல அன்புமணி, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசணும் சரிங்களா?
3: சரிங்க.
2: இன்னைக்கு என்ன விளையாட்டு
3: விளையாடலாம்
2: சொல்லுக்கு சொல்லலாம். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். மரகதம்,
3: மரம், தரம், கரம்.
2: என்னது?
3: கரம்.
2: தரமா? தரம்.
3: கதம்,
2: கதம்.
3: தம்,
2: தம்மா?
3: தரம்,
2: தரம் ஏற்கனவே சொல்லிட்டோம். வேற இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, கண்டுபிடிங்க.
3: மதம்,
2: மதம். அப்புறம் அன்புமணி,
3: மரம்,
2: மரம். மரம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல. ரதம், ரகம், தகரம், நிறைய இருக்குல்ல. சரிப்பா, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. அடுத்த தடவை இன்னும் நல்லா அழகா விளையாடணும் சரிங்களா?
3: சரிக்கா,
2: ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
3: நன்றி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாலாங்குடி வட்டம் வடகாட்டுல இருந்து அரசி பேசுறேன்.
0: என்ன ரெண்டு குரல் கேக்குது, வானொலி பக்கத்துல நிக்கிறீங்களா? வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசணும், சரிங்களா?
1: சரிக்கா.
0: பேர் சொல்லுங்க இன்னொரு முறை.
1: அனுஸ்ரீ.
0: அனுஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க அனுஸ்ரீ?
1: ஏழாம் வகுப்புக்கா.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? கக்கப்போ விளையாடலாமா? சரி, நான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்களை சேர்த்து சொல்வேன், அதை நீக்கிட்டு நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: சரிக்கா.
0: சொல்றேன். கபு

0: கதா கண் கடு. திருப்பி சொல்லணுமா? கபு கத் கதா கண் கடு. அனுஸ்ரீ, யார் பக்கத்துல இருந்து சொல்லி தந்துட்டு இருக்கா? அம்மா சொல்லி தராங்களா? நீங்களா கண்டுபிடிங்க. சொல்லுங்க. என்னாச்சு அனுஸ்ரீ? திருப்பி சொல்லவா? இதான் கடைசி முறை, நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா? கபு கத் கதா கண் கடு. என்னாச்சு அனுஸ்ரீ?
1: புத்தகம்.
0: புத்தகம் இல்ல, புத்தாண்டு. சரி அனுஸ்ரீ, அடுத்த முறை இன்னும் நல்லா விளையாடணும், நீங்களா விளையாடணும் அம்மா உதவி இல்லாம சரிங்களா?
1: சரிக்கா.
0: சரி, நன்றி, வணக்கம்.
1: நன்றிக்கா.
0: நன்றி. டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.

0: நேரம் இரவு 8:25 ஆயாச்சு. அடுத்ததாக இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைப்புற மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். வெள்ளையாபுரத்தில் இருந்து கீர்த்திகா பேசுகிறேன்.
0: கீர்த்திகா, என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு.
0: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்
1: கீர்த்திகா? சொல்லுக்குள் சொல்.
0: சொல்லுக்குள் சொல். சரி, நான் வார்த்தை சொல்றேன். தொல்காப்பியம்.
1: காப்பியம்.
0: அப்புறம் கால். அப்புறம்
1: தொல்.
0: என்னது?
1: தொப்பி.
0: தொப்பி. இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்கு.
1: காயம்.
0: காயம். என்னாச்சு கீர்த்திகா?
1: ஹலோ.
0: சொல்லுங்க, இன்னும் ஒரு வார்த்தை தான். கீர்த்திகா, காயல். இன்னொரு வார்த்தை காயல், சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி இணைப்பு இணைந்தமைக்கு.

0: மாணவி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வரும் மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. வானொலி அளவை குறைச்சிட்டு பேசணும், இல்லை தள்ளி வந்து பேசுங்க. குறைச்சிட்டீங்களா?
1: குறைச்சிட்டேன்.
0: இப்போ பேர் சொல்லுங்க.
1: தியா.
0: தியா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க?
1: கம்பம்.
0: கம்பம், என்ன படிக்கிறீங்கம்மா?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் நிகழ்ச்சியில?
1: கக்கக்கப்போ.
0: கக்கக்கப்போ விளையாடலாமா? சரி, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நான் வல்லின எழுத்த சேர்த்து சொல்ல போறேன், அதை நீக்கிட்டு நீங்க சொல்லணும், சரிங்களா? சொல்றேன். கமி, கண், கவி, கசி, கரி.
1: மின்விசிறி,
0: அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: தமிழ் பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர மாணவர் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பேச சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் நவ்யா ஸ்ரீ.
0: நதியா ஸ்ரீ? நதியா ஸ்ரீ கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ரொம்ப மெதுவாக கேட்குது. நதியா ஸ்ரீ
1: சொல்லுங்கக்கா.
0: ஆ, என்ன படிக்கிறீங்க?
1: 11th சார்.
0: 11th. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்
1: சொல்லுக்கு சொல்.
0: சரிங்க, வார்த்தை சொல்கிறேன், கண்டுபிடிங்க. புகை வண்டி.
1: புகை வண்டி.
0: ம்.
1: வண்டி.
0: ம்.
1: புகை.
0: ம்.
1: கை.
0: கை. ம். அப்புறம்
1: கொடி.
0: என்னது என்னதுங்க?
1: பொடி.
0: பொடியா? வேற வேற வார்த்தைகள் சொல்லுங்க.
1: கைவண்டி.
0: கைவண்டி. ம். அப்புறம் என்ன இருக்கு?
1: புகை.
0: புகை ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன இருக்கு? மூணு வார்த்தைகள் இருக்கு, கண்டுபிடிங்க. நான் சொல்லட்டுமா? நதியா ஸ்ரீ
1: சொல்லுங்க.
0: ஆ, இன்னும் வகை, புண், வடி இதெல்லாம் இருக்குல்ல? சரி, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. அடுத்த முறை இன்னும் நல்லா விளையாடணும், சரிங்களா? ரொம்ப நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், மோனிகா பேசுறேன்.
1: மோனிகா, உங்க இணைப்பும் சரியில்லை. வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசணும் எல்லாரும், சரிங்களா? தள்ளி வந்து பேசுங்க. என்ன படிக்கிறீங்க மோனிகா? சரிங்க, என்ன விளையாட்டு விளையாடலாம்
2: இன்னைக்கு?
1: சரி, வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிங்க.
2: கவ
1: ககு கப் கப கரை. என்னதுங்க? இன்னொரு தடவை சொல்லணுமா? கவ ககு கப் கப கரை.
2: வகுப்பறை.
1: வகுப்பறை, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மோனிகா. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க, சரிங்களா?

0: இணைந்திருக்கிறோம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் தொழில் அஜித் பாண்டி.
0: அஜித் பாண்டி, என்ன படிக்கிறீங்க?
1: 9th
0: படிக்கிறீங்க. என்ன விளையாடலாம்ப்பா
1: இன்னைக்கு?
0: ககக்கப்போ விளையாடலாமா? சரி, நான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்களை சேர்த்து சொல்வேன், அதை நீக்கிட்டு நீங்க சொல்லணும், சரிங்களா? சரி. கது, கரை, கமு, கக, கம்.
1: துறைமுகம்.
0: துறைமுகம், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. அடிக்கடி நிகழ்ச்சி கேப்பீங்களா? ஹலோ, என்னாச்சு, கட் பண்ணிட்டீங்களா? சரி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க, சரிங்களா?

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில நிறைவான நேயரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலகுண்டன்பட்டி இருந்து பிரகலாதன் பேசுறேன்க்கா.
0: பிரகலாதன், அடிக்கடி வருவீங்கல்ல?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க, என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்புக்கா.
0: சரிங்க, என்ன விளையாட்டு விளையாடலாம் இன்னைக்கு?
1: சொல்லுங்க.
0: வேற இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்கு. பிரகலாதன், இன்னும் ரெண்டு வார்த்தை தான் இருக்கு, சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா?
1: தெரியலக்கா.
0: சரி, படம் கணம். சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: ரொம்ப அழகா விளையாண்டீங்க பிரகலாதன். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

இளமை என்பது வயது மட்டுமல்ல, புதியதை தேடும் மனம், கனவு காணும் துணிவு, தோல்வியிலிருந்து மீண்டு எழும் நம்பிக்கை என்ற அழகான கருத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நிவேதா பால்ராஜ். இனி கேட்கலாம் நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

இன்பமான இரவு வேளை, இனிய இசை மலரும் இன்பச் சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, இனிய இசையால் இழுக்கும் அன்பு வலை, தமிழ் இசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, அது கோடை பண்பலை 100.5. எத்தனையோ பாடல்களை நம் செவிகளுக்கு விருந்தாக்கி, நம் கவலைகளை மறக்கும் மருந்தாக்கிய கோடை பண்பலையில் இன்றைய கொடை தென்றல் டான்ஸ் டான்ஸ். வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன் சலீமா ஷாஜஹான். ஆயிரத்தி 1931 பின் மலர்ந்த இசை புரட்சி மக்களின் மனதை பொழுதோடு கலக்கியது. காலத்தின் மாற்றத்தில் சினிமா இசையே உலகெங்கும் அவரவர்கள் மொழியில் கடைவிரித்தது. தெருவில் தீவட்டி வெளிச்சங்களில் தெருக்கூத்துக்களை மண்தரையில் உட்கார்ந்து ஆடலையும் பாடலையும் பார்த்தார்கள். நாளடைவில் அது நாடகமாகி சினிமாவாகியது. இடைக்காலத்தில் ஆட்டம் போட வைக்க பல படங்களில் பாடல்கள் வந்தன. அந்த இசைத்தட்டு நடனங்கள் திருவிழாக்களில் போடப்படும். சர்க்கஸ், சைக்கிள் சுற்றுதல் மற்றும் கண்காட்சி நிகழ்ச்சிகளின் முன்னால் அரங்கேற்றமாகின அந்த நடன பாடல்கள். அப்பாடல்களுக்கு அன்று டப்பாங்குத்து பாட்டு என்ற பெயரும் உண்டு. இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலின் வருகிறது டான்ஸ் டான்ஸ்.

0: மானின் கண்ணையும் மீனையும் பெண்ணின் கண்களுக்கு உவமையாக்குவார்கள் கவிஞர்கள். கவிஞர்கள் கண்களில் பட்ட இயற்கை அழகு பொருட்கள் எல்லாம் கவிதைகள். இயற்கையை பார்த்து கவிஞன் வளர்த்த விதைகளில் மலர்வன கவிதைகள். கவிதைகள் காதலை முதன்மையாய் எடுத்துக்கொள்கின்றன. இங்கே துள்ளி ஓடும் காவேரி மீனை அவளுக்கு உவமையாக்குகிறார்.
1: காவேரி மீனடியோ காட்டுக்குள்ளே மானடியோ கூவாத

0: சுல்தான் என்ற சத்தான முத்தான வார்த்தையை காதலியின் இதழ்கள் அழைக்கும்போது காதலன் தன்னை மறக்கிறான். காதலியின் காந்த வார்த்தைகளில் சில நேரங்களில் காதலன் எவ்வளவு பெரிய அறிவாளியாயிருந்தாலும் பூஜ்ய அறிவாளியாகிவிடுகிறான். மனதை மயக்கும் மாபெரும் சக்திகள் அவள் வார்த்தைகளில் மந்திரம் போடும். அவை மந்திர வார்த்தைகளா இல்லை தந்திர வார்த்தைகளா?
1: நினைச்சவெல்லாம் இனிமேல் நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும் அத்தா.

இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலின் டான்ஸ் டான்ஸ். இந்த பாடலை கேட்பதற்கு முன் இதை பற்றி தெரிந்து கொள்வோம். பெண் இந்த உலகின் அபூர்வ சக்தி, சூரிய கனலின் சுடர்விடும் சூறாவளி, வெண்ணிலவின் தன்னொளி, தாலாட்டும் இளம் தென்றல், தாய்மை என்ற பெயரில் வீட்டில் இருக்கும் குலதெய்வம், கருணையின் தீபம், இரக்கத்தின் இனிய வடிவம், தன்னலமற்ற தாய், பெண் நல்ல குடும்பத்திற்கு கண்.

இந்த சந்தேக போட்டி எந்த காலத்தில் எப்படித்தான் தோன்றியதோ என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆதி காலத்தில் ஆதி மனிதர்களிடம் இப்படியான எண்ணங்கள் எல்லாம் அந்த நல்ல மனிதர்களின் உள்ளத்தில் இடம்பெறவில்லை போலும். மனிதாபிமான நாகரிக வளர்ச்சியில் சந்தேக எல்லைகள் எதெதற்கோ எங்கேயோ கொண்டு போய்விட்டன. என்றும் நல்லதையே எண்ணி மகிழ வேண்டும். வாழ்க்கை என்பது நீண்ட பயணம்.

1931 பின் மலர்ந்த இசை புரட்சி மக்களின் மனதை பொழுதோடு கலக்கியது. காலத்தின் மாற்றத்தில் சினிமா இசையே உலகெங்கும் அவரவர் மொழியில் கடைபிடித்தது. தெருவில் தீவெட்டி வெளிச்சங்களில் தெருக்கூத்துக்களை மண்திரையில் உட்கார்ந்து ஆடலையும் பாடலையும் முதலில் பார்த்தார்கள். நாளடைவில் அது நாடகமாகி சினிமாவாகியது. இடைக்காலத்தில் ஆட்டம் போட வைக்க பல பாடல்கள் வந்தன. அந்த இசைத்தட்டு நடனங்கள் திருவிழாக்களில் போடப்படும். சர்க்கஸ், சைக்கிள் சுற்றுதல் மற்றும் கண்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் அவை அரங்கேறின. இவற்றிற்கு அன்று டப்பாங்குத்து பாட்டு என்ற பெயரும் உண்டு. இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 இசை டான்ஸ் டான்ஸ்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலின் டான்ஸ் டான்ஸ். அன்று மத்தாப்பு சேலைகளுக்கும் மகிழம்பூ ரவிக்கைகளுக்கும் தனி தீபாவளி வரவேற்பு உண்டு. அன்று எங்கும் பாவாடை தாவணி கொடுத்த இயற்கை அழகு இன்று அவ்வளவாக சுடிதார்களில் காண முடிவதில்லை. சின்னாலப்பட்டி, ஜக்கம்பட்டி கைத்தறி சேலைகளுக்கு தனி மவுசு உண்டு. காலத்தின் மாற்றத்தில் ஆடை வகைகள் மனித உடல்களை மாற்றிவிட்டன. போகும் நாகரிக வளர்ச்சி எவற்றையெல்லாம் வளர்க்கப் போகிறதோ

மயக்கும் வார்த்தை. குடும்பத்தின் அதிக பாசம் கொண்ட இன்னொரு உறவு மாமா. தாய் மாமா என்ற உறவு தரணியில் உயர்ந்த உறவு. கிராமத்து உறவுகளில் இன்னும் மாமா என்ற வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை உண்டுதான்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் தணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலின் டான்ஸ் டான்ஸ். பட்டணத்து நாகரிகங்களில் பகட்டதிகம், கிராமத்து நாகரிகங்களில் பண்பாடு அதிகம். தாழம்பூவிற்காகவே அன்று கிராமத்து பெண்கள் கொண்டை போடுவார்கள். இன்று கொண்டை வயதானவர்களுக்குத்தான் சிகை அலங்காரமாய் போய்விட்டது. பியூட்டி பார்லர்கள் மகளிர் சிகைகளின் வரலாற்றை எப்படியெல்லாம் மாற்றினாலும் சிலரை முடியை முடியாமல் பரந்த கூந்தலுடன் தான் பார்க்க முடிகிறது. இன்று பூவிற்கே வேலையில்லாமல் போய்விட்டது திருமண வீடுகளில் கூட.

பெண்களுக்கு கிராமத்தில் எத்தனையோ பெயர்கள் வைப்பதுண்டு. சில பெண்களுக்கு குலதெய்வத்தின் பெயரையும் கிராமத்து தேவதைகளின் பெயர்களையும் வைப்பார்கள். படித்தவர்களின் பார்வையில் பெண்ணை கவியில் வடிக்க தமிழ் வார்த்தைகள் போட்டி போட்டு வரிசையில் நிற்கும். முத்துப்பொண்ணு பெயர் நன்றாக உள்ளதுதானே?

இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றலின் டான்ஸ் டான்ஸ். இந்த பாடல் மேடையில் மட்டுமல்ல, நம்மையும் நம் இதய எண்ணங்களையும் ஆட வைத்துள்ளது. இந்த பாடல் சில நேரங்களில் நம்மை மறந்து நம்மை பாட வைத்துள்ளது. சந்திரபாபு நகைச்சுவைக்கு மட்டுமல்ல, நல்ல நடனச்சுவைக்கும் பாடல் சுவைக்கும் பெயர் போனவர். இவர் பாடிய குங்குமப்பூ இசையில் மணக்கிறது, கொஞ்சம் புறா இசை வானில் கோடை பண்பலையில் பறக்கிறது.

வான் நிலவும், வண்ண மலரும், இளம் தென்றலும் காதலை வர்ணிக்க பாட்டு எழுதுபவர்களுக்கு கை கொடுக்கும். சமையலுக்கு உதவும் வாழைத்தண்டும் கொத்தவரங்காயும் கூட கவிஞரின் கற்பனையில் காதலர்களுக்கு அலங்காரம் செய்கின்றன. அபிநய நகைச்சுவை மன்னன் நாகேஷ் அவர்கள் இத்தரையை விட்டு மறைந்து போனாலும் சின்னத்திரையிலும் நம் எண்ணத்திரையிலும் தொடர்ந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்.

0: அலே
1: வாழைத்தண்டு போல உடம்பு அலே நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அல்லே
2: நம் கோடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்தது டான்ஸ் டான்ஸ். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இரவு வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.
3: பாத்து பாத்து தினம் பாத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே
4: ஆசை என்ன சொல்லட்டா ஆவேசம் என்ன சொல்லட்டா ஆசை என்ன சொல்லட்டா ஆவேசம் என்ன சொல்லட்டா
3: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
4: அலே அலே அலே
0: போட்டுடாதே வாழை தன்

0: சமாளி வேலை காட்டட்டா,
1: கையால் உன்னை தூக்கட்டா. நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே,
2: பைசா பைசா நைசா போகணுமாலே.
3: இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலையின் 100.5 கொடை தெஞ்சல் நிகழ்ச்சியில். உங்களுடன் பயணித்த சலிமா ஷாஜகான், நன்றி நீர்களே.
4: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
5: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. காவிரி நீர் பாய பசுமையான வயல்வெளிகள் விரிய கோயில் மணியோசையும் இசையின் இனிய நாதமும் சேர்ந்து ஒலிக்கும் அழகான மண் வரலாற்று சிறப்புமிக்க தியாகராஜர் கோயில், உலக புகழ்பெற்ற ஆழித்தேர், கர்நாடக இசையின் பெருமையை பேசும் முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்த மண். ஆன்மீகம், இசை, விவசாயம், பாரம்பரியம் அனைத்தும் ஒன்றாக சங்கமிக்கும் மண். வயல்வெளியின் பசுமையிலும் இசையின் இனிமையிலும் மக்களின் அன்பிலும் தனி அழகு கொண்ட திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக ஒலிக்க இருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 24 24 24 29 என்ற எண்களில் முன்னிணைப்பிற்கு 045 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் நன்னில் வட்டம் திருக்காட்டாறு மணலி ராஜவேலு.
0: ராஜவேலு ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணுங்க?
1: மணிக்குயில இருந்து காத நிலாவை பூவே.
0: சரிங்க,
1: இந்த பாட்டு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்த மைக்கு.
1: நன்றி.

0: திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சிவகுமாரையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேங்க.
1: என்றும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன பாட்டு வேணும்?
1: படம் உலக சுற்று வாலிபன் பாடம் பச்சை கிளி முத்துச்சரம். அனைத்து மாவட்ட நேயர்களும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவு சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருவாரூர்ல சுபி சுரேஷ் பேசுறேன்.
0: சுபி சுரேஷ்.
1: முதல் முறையா படுத்தது பூங்காற்று திரும்புமா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: ஓகே.

0: நேரம் இரவு 10:23 ஆயாச்சு. அடுத்து வர நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அழகிரிசாமி.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஆ சரிங்க. என்ன பாடல் வேணும்?
1: நினைவே ஒரு சங்கீதத்திலிருந்து அந்த பாட்டு போட்டு.
0: உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இன்னும் நல்லா பேசலாம், சரிங்களா?

0: பேசுகிறோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திவ்யா.
0: எப்படி இருக்கீங்க திவ்யா?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்
1: என்ன
0: சொல்றீங்க? வானொலி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
1: இப்போ கேக்குறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: திங்கக்கிழமைக்கு ஒரு தட்டமாதிரி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா மேடம்?
0: ஆமாங்க.
1: அந்த நாடகம் போட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை மேடம்.
0: ரொம்ப நல்லா இருந்தது. என்னங்க?
1: நல்லா இருந்ததுங்க மேடம்.
0: அடிக்கடி
1: போடுங்க மேடம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்செல்லாம் வாங்க, வணக்கம்.

0: வணக்கம்.
1: இனிப்புலேருந்து தொண்டிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.

0: ஓட்ட நேயர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி. அடுத்த நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருவாரூர்ல இருந்து
0: கார்த்திகேயனையா? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: கும்பகரத்தின் படத்துல இருந்து செந்தில் காற்று.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: நன்றிங்க மேடம்.

0: நேரம் இரவு 10:43 ஆயாச்சு. இப்ப வர நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ராஜா. ஐயா எப்படி இருக்கீங்க? சரிங்க. என்ன பாட்டு வேணும்?
1: ஜோடி பாட்டு.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி இணைப்பிலே. நன்றி
1: மேடம்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி. இப்போ இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர் யாருன்னு சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஜெயா மேடம்.
0: ஜெயா, எப்படி அம்மா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: எல்லாருமே நல்லா இருக்கோம். என்ன பாட்டு வேணுங்க?
1: உன்னால் முடியும் தம்பி, தம்பி பாட்டு போடுங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோட நிறைவான நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையோடு இணைந்து கொள்வது திருவாரூர் மாவட்டம் இரவாஞ்சேரி சாகுல்.
0: சாகுல் அம்மித் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம். என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இன்னைக்கு வந்து பூவிய உனக்காக திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.

ஒரு அழகான பாடல் கேட்கும் பொழுது அந்த பாடல் நம்முடையதாகவே மாறிவிடும் தருணங்கள் பல இருக்கிறது. அந்த தருணங்களை தான் நிகழ்ச்சி இதுவரை பகிர்ந்து கொண்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்த கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிவேதா பால்ராஜ் இசையோடு இணைந்திருங்கள் என்றென்றும்.

நாள் முழுவதும் விழித்திருந்த விழிகளுக்கு ஓய்வை கொடுக்கும் இரவு பொழுதில் மனதிற்கு இதம் தரும் இன்னிசை கானங்களை கொண்டு இதம் சேர்க்க கொடைப்பன்மனை 105 இரவு சிறகு உங்களுடன் லக்ஷ்மி.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இசையோடு இதம் சேர்க்கும் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலையின் 105 இரவு சிறகு நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

நம் இனிய கோடை பன்மலை நூறு பிளேண்டில் நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் பொதுமறை பொழிவு நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சி சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன். சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35

0: கோமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:50 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்று சேலம் மாவட்ட நேயர்களுக்காக 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 கோமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஐலின் வானவில். தலைப்பு குரலின் குரல். சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே ஜெயங்கொண்டான் அவர்கள். 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சி சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியா சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் கலையும் கானமும். 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் மகளிர் நேரம். தலைப்பு படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். அகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 வெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் முகமது நாசர் அவர்கள். 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் நிர்மலா சந்திரசேகர் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் அன்னத்துரிகை சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் பூமிக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சினிமா கொட்டகை. மாலை 5:00 இடைக்கால இல்லிசை மெட்டுகளோடு சித்திரச்சவானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். மாலை 6:05 புமைக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தஞ்சல் சிறப்பு விருந்தினர் விருப்பம். ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜா மாரிஸ் அவர்களுடன். 10:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடா எண்ணிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1191.

0: தம்மால் விரும்பப்படுகிற கணவரால் விரும்பப்பெறும் சிறப்பு பெற்ற மகளிரே காம நுகர்வாகிய விதையில்லா கனியை பெற்றவர் ஆவர். குறள் எண் 1191 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி.
0: தம்மால் விரும்பப்படுகிற கணவரால் விரும்பப்பெறும் சிறப்பு பெற்ற மகளிரே காம நுகர்வாகிய விதையில்லா கனியை பெற்றவர் ஆவர். குறள் எண் 1191 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். வளமையான அலைவரிசை 100.5 உலகம் முழுவதும் உள்ள நேயர்கள் ரசிக்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் இன்று சகவரிடம் 1948, அஸ்வினா 14, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபபவரிடம் புரட்டாசி 19, இன்று 2026 அக்டோபர் மாதம் 6 செவ்வாய்க்கிழமை. இனிமையாக விடிந்துள்ள இந்த பொழுது இனிமையாகவே நிறைவேறும் என்று வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

மரங்களாடி மலர்ந்திடும் பூக்களைப் போல, கரங்கள் குவித்து காப்பவனை தொழுதிடும் காளை பொழுதுனில், இசையால் இசைந்திடும் அசையும் காற்றலையில், அன்பின் மொழியில் நமக்கு அருள் தர ஆலய மணிகளின் காளை கதிரொலியாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வேத சொற்களாய் காற்றலையில் கீதம் பாடி பாதம் நல்வழியில் சென்றிட நல்லிசை நம்மை நாடி வரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.